நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 21 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 28 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் கர்ணரஞ்சனி ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

அன்புடையாரின் துன்பத்தை கண்டபோது ஒருவர் கண்களிலிருந்து சிந்துகின்ற கண்ணீரே உள்ளத்தின் அன்பை எல்லோரும் அறிய வெளிப்படுத்தும். ஆகையால் அன்பிற்கு அதை பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ்பாள் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குழந்தை பாலு அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை நிகழ்ச்சியில் இன்று வணிக வேளாண்மை, 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலர், இதில் வாமா மின்னலு, அறிவியல் தகவல்களை தாங்கி வரும் சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் என் கணேஷ் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். காலை 7:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 8:00 இதய ராகம், 8:30 திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலா நிகழ்ச்சியில் அக்கரைப்பட்டி அருள்மிகு சுப்பிரமணிய சமேத வள்ளி தேவயானை மயில் ஸ்ரீ விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழா நேர்முக வர்ணனை. காலை 9:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 10:00 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரத்தை தொடர்ந்து போடு ஆட்டம் போடு. 10:30 திருச்சி சாரதாசின் களஞ்சியத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் புத்தகத்தின் கைகள் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள் கேட்கலாம். முற்பகல் 11:00 உங்களோடு நாங்க, பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 நாடகத்தில் தேர்வான அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம், நடிப்பு விராட்சிமலை என் முனியையா, குளித்தலை கே சுவாமிநாதன், என் மீரா, பங்கஜ விலாசனி ஆகியோர். தொடர்ந்து தேன் நிலவு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் ராமசாமி. 12:50 பாப்கார்னர், 1:00 மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துறையூர் தழுகை டி முருகைப்பட்டி டி சுரேஷ் அவர்கள். 2:30 செய்தி மலர், 3:00 இசைத்தூரல், 4:00 கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவை மருந்து புதுகை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம், ஜெயகாந்தன் அவர்களின் குருபீடம் சிறுகதையின் முதற்பகுதி கேட்கலாம்.

இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நமக்கான நாட்டின மாடுகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய தலைவர் மற்றும் இணை பேராசிரியர் டாக்டர் பி கணபதி அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை, இரவு 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம். செங்கல்பட்டு ஸ்ரீ ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின்

மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெனிரா அடைமூர்த்தி அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன். மாலை 5 மணிக்கு திரை இசை, இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திமடல், இரவு 10 மணிக்கு ரவிவாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. அவரது மறைவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: காவிரியின் வானம் பாடி இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. ஒலிக்கிறது பாரதி பண்.
3: முகம் மறந்து போச்சே ஆசை.

0: fired a warning shot and stopped the vessel. Food Safety and Standards Authority of India, FSSAI, has issued 9 notices to food business operator Swiggy Instamart following multiple consumer complaints alleging violations under the Food Safety and Standards Act 2006. In a social media post, FSSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which appropriate action. Legal action will be initiated. Consumer complaints allege the supply of expired, spoiled, rotten, contaminated, and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raise concerns over incorrect, invalid, or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant two-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Noskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: Neram Kali, 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வியினும் உள்ளத்தே பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற நான்கு பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால் உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தைப் போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார், நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி? அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்

0: வரை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உளர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது. முயற்சி மட்டுமே அனைத்திற்கும் கை கொடுக்கும். இந்நாள் நம் அனைவருக்கும் நன்மைகள் நிறைந்த நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் பக்தி பாடல்களின் இனிய அணிவகுப்பாய் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடலை.

இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் ஆனந்த ராகத்தில். இனி கேட்கலாம் எம் ஆர் விஜயா பாடியுள்ள பாடலை.

0: கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலவர் செய் 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் காலை 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 28 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நிகழ்ச்சியில் இன்று வணிக வேளாண்மை. சூரியன் எழுவதற்கு முன்னாடியே எழுந்து பூவுக்கு பூவு தாவி பல மைல்கள் கடந்து நமக்காகவும் நம்முடைய நாவிற்காகவும் தேன் சேர்க்கும் ஓர் உயிரினம் தேனி. தேனி வளர்ப்பதால் தேன் மட்டுமல்ல வருமானமும் திகட்டாமல் கிடைக்கும். ஆம், அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக வருமானம் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய முக்கிய பிரதான ஒரு தொழில் தேனி வளர்ப்பு. தேனி போல சுறுசுறுப்பாக ஓட வைக்கிறது தேனி வளர்ப்பு தொழில். யாம் பெற்ற இன்பம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறது அரியலூர் மாவட்டம் கோக்குடி டி ஆல்பர்ட் ஜெயராஜ் அவர்கள் பங்கேற்கும் வணிக வேளாண்மை.
2: ஒரு விவசாயம் சார்ந்த பண்ணை சார்ந்த ஒரு தொழில ஈடுபடணும்ன்ற ஆர்வம் எங்கேயிருந்து வந்தது? நீங்க என்ன படிச்சீங்க, உங்களை பத்தி சொல்லுங்களேன்.
3: நான் +2 படிச்சிருக்கேன் சார். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆடு காடா போயிட்டு தேன் எடுக்கிறது தான் என்னோட பொழுதுபோக்கு. பக்கத்துல கிராமத்துல வந்து மருத்துவத்துக்காக என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு கட்டத்தில் நான் வெளிநாடு போயிட்டேன். போயிட்டு இங்க நம்ம நாட்டில் வந்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறப்ப வந்து இயற்கை விவசாயம் அப்பதான் நம்மால் ஒரு மூலியமா வந்து நிறைய மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தது. அதை பார்த்துட்டு நமக்கே இது பொழுதுபோக்கா இருக்கு, நம்ம இதை செஞ்சா என்னன்னு சொன்னது, அதனால வந்து ஸ்டார்ட் பண்ண சார்.
2: இப்போ பொதுவா நம்ம அறிவியலை பொறுத்த வரைக்கும் மாணவர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பகுதியா தான் இருக்கு. தொடர்ச்சியாக நம்மளால ரெகுலரா ஒரு பயிர் வந்து திட்டமிட முடியாது. அதுவும் இப்ப இருக்க சூழலுக்கு திடீர்னு மழை வருது, மழை வராம இருக்கு. நல்லா இருக்கிற பகுதிகளில் டெல்டா பகுதிகளில் நம்மளால எதையும் சரியா எதிர்பார்த்து செய்ய முடியாத ஒரு சூழல்ல இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இதுதான் நமக்கு சரிப்பட்டு வரும்ன்ற எண்ணத்தை எதுனால வந்துச்சு? நீங்க எங்கெங்கெல்லாம் போய் பாத்தீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வேலை பண்ணிட்டு இருந்த முன்னோடி விவசாயிகள் எல்லாம் இருந்திருப்பாங்க, பண்ணையாளர்கள், அவங்க எல்லாம் போய் பாத்தீங்களா?
3: இல்ல, எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருந்ததுனால நேரா வந்து கோயம்புத்தூர் TNAU-ல போயிட்டு 2017 ட்ரைனிங் எடுத்தேன். தும்போலதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன்.
2: எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தீங்க?
3: 1 கோர்ஸ். சின்ன வயசுல இருந்து அதை செஞ்சுட்டு இருந்ததுனால வந்து இன்னும் அதை நேர்த்தியா செய்யறதுக்கான வழிகாட்டுதல் எனக்கு அங்க கிடைச்சது. அது இல்லாம அரியலூர் மாவட்டம் பாத்தீங்கன்னா வறட்சி தான். ஆனா மேட்டாங்கட்டு பயிரே வந்து பார்த்தோம்னாக்கா 3 பவும் 4 பவும் பயிர் பண்ணுவாங்க. உதாரணமா எள்ளு போடுவாங்க, 2-3 பவும் போடுவாங்க. பிப்ரவரியிலேருந்து மே வரைக்குமே போடுவாங்க. அது இல்லாம உளுந்து போடுவாங்க. ஸோ இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு 4-5 மாசம் பாலினேஷன் பிளஸ் தேனுமே கிடைக்குது. அதுல வச்சு எடுக்க ஆரம்பிச்சோம். அரியலூர் மாவட்டத்துல டீப்பல்லூர், இந்த ஜெமீன் சுத்தமல்லி இந்த பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மருதையாத்து பெல்ட்னு சொல்லுவாங்க, அதுல பார்த்தோம்னாக்க முருங்கை அதிகமா பயிர் பண்றாங்க. அதில் வச்சு முருங்கை தேன் எடுக்கும் சார். ஏப்ரல் இருந்து செப்டம்பர் வரைக்கும் எங்களுக்கு அது கை கொடுக்குது. அக்டோபர் டிசம்பர் எண்டில் அந்த மழை பெய்யுற சீசனில் கொஞ்சம் கிடைக்காது, மற்றபடி எல்லா நேரங்களையும் கிடைக்குது சார்.
2: இப்போ நீங்கள் முதல்ல தேன் பண்ண அமைக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே முருங்கை எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா, இல்லை முதல்ல தேன் பண்ண தான் ஆரம்பிச்சிங்களா?
3: தேன் பண்ணதான் சார். நம்மளோட மெயின் இது வந்து தேன் தான். மருந்த சேர்க்கைக்காக வந்து கண்டிப்பாக தேனீக்கள் தேவை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறாங்க அந்தந்த சீசனில். இப்போ எங்கள் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் நிறைய கிடைக்கும். அதுக்கடுத்து இடத்த மாற்றிட்டே இருக்கும் சார். உதாரணமாக இந்த மருதையாத்து பெல்ட் பக்கம், அப்புறம் எங்களுக்கு தெக்க புல்லாம்படி டால்மியா இந்த சைடு பார்த்தோம்னாக்கா காவிரி ஆற்று பாசனம் இருக்கும். அதில் எங்கள் சைடு முடிஞ்சோன்னே அந்த பக்கம் எள்ளு போடுவாங்க. ஸோ அதில் கொண்டு போய் வச்சுருவோம். இப்போ மற்ற தேனி வளர்ப்பாளர்கள்லாம் கேரளா பார்டர் அந்த மாதிரி போய் வைப்பாங்க, அவங்களுக்கு அந்த சைடு நிறைய சோர்ஸ் கிடைக்கும்.
2: அரியலூர்
3: தேனி வளர்ப்பாளர்கள் ஒரு சில பேர் இந்த வில்லேஜ்ல பண்றாங்க, அவங்க எல்லாம் ஒரு சில நேரம் நேரில் போய் சந்திச்சு

0: ஆலோசனை பெற்றோம் சார். ரெகுலராகவே நம்ம தேனீ வளர்ப்பில் ஆர்வம் இருக்கிறனால நம்மளே ஸ்டடி பண்ணியும் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆரம்பத்தில் ஒரு 7 பெட்டி நான் வாங்கி தான் வச்சேன், வாங்கி வச்சது வந்து ஓடி போயிடுச்சு ஈக்கள். அனுபவம் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லியும் அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன், என்னென்ன சீசனில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஸ்டடி பண்ண ஆரம்பித்ததுல தான் எனக்கு அந்தந்த கிளைமேட்டு ப்ளஸ் இயற்கை வளங்கள் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம போகிறப்ப தான் சக்ஸஸ் பண்ண முடியுது.
1: சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த சமயத்தில் சரியான முறையில் விலை கிடைக்குது, அதுக்கு நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சு வைக்கிறீங்க, இப்போ உற்பத்தி பண்ணுறத பத்திரமா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது கடங்கு மாதிரி ஏதாவது இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அதுக்கெல்லாம்?
0: ஸ்டோரேஜ் ரொம்ப பெருசு இல்லை சார், வீட்டளவுக்கு இருந்தாலே போதும். தேன் வந்து லைஃப் டைம் கெட்டு போகாது. எடுக்கிற தேனை வந்து சரியான விதத்தில் வெயிலில் எடுத்து வைப்போம், ஈரப்பதம்லாம் மேலே வந்துடும், அந்த நுர மாதிரி வரும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க தேன் லைஃப் டைம் கெட்டு போகாது சார். ஒருவேளை மழைக்காலங்கள் இருக்குது அப்படின்னாக்க தண்ணியில் ஹீட் பண்ணுவோம் சார். அதை நாங்கள் அதிகம் பண்ணுறதில்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மட்டும் அதை பண்ணுவோம். கால்வாசி வெயிலே வச்சு எடுத்துருவோம் சார். அதில் இருக்கப்போ ரிசல்ட் நல்லாயிருக்கு. நான் ஆரம்பித்து 8 வருஷம் ஆகுது, 2019 எடுத்து வச்ச தேன் இன்னும் கெட்டு போகாமல் அப்படி இருக்குது. நாளடைவில் கருப்பாக மாறும், அதோட மருத்துவ குணங்களும் அதோட லைஃபும் வந்து குறையாமே அப்படி இருக்கு சார்.
1: பொதுவா நுகர்வோர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பாக்குறாங்க, ஏன்னா நீ நல்ல தேனை உற்பத்தி பண்ணி கொடுத்தாலும் அது என்ன மாதிரியான ஒரு பொருளா கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் அதுக்கான நம்பகத்தன்மை வருது. அந்த நம்பகத்தன்மை எப்படி உருவாக்குறீங்க அதுல?
0: எடுக்கிற தேன் வீடியோ காமிப்போம், அவங்க சாப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நம்ம கொடுக்குற தேன் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாருமே தேன் சாப்பிட்ருப்போம். இப்போ சிட்டியில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னாக்கா எல்லாருமே இயற்கையை அதிகமாக விரும்புகிறாங்க. கிராமத்தை காட்டிலும் அதிகமாக வாங்குறது வந்து சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் தான் அதிகமாக வாங்குறாங்க. பேக்கேஜிங் நல்லா லுக்காக பார்க்குறாங்க, அது ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ் வாங்குறதுக்காக. பட் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட் அந்த குவாலிட்டி இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெகுலராகவே வாங்குறாங்க, சாப்பிட்டு பார்த்து நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கிறப்போ வந்து அந்த கலர் மாறும், டேஸ்ட் அந்த பூக்களுக்கு தகுந்த மாதிரி மாறும்.
1: சரி, இப்போ ஒரு தேனீப்பெட்டி வைக்கிறது இல்லை இந்த மாதிரியான ஒரு தேனீயை உற்பத்தி பண்ணி தேன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம்னா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும்? மாசம் மாசம் இதை நம்பி நம்மளால ஒரு தொழிலாக இதை செய்ய முடியுமா?
0: கண்டிப்பாக செய்யலாம் சார்.
1: நம்மளால மேக்ஸிமம் எவ்வளோ பெட்டிகளை வந்து சமாளிக்க முடியுங்க ஒரு தனிநபரா?
0: ஒரு தனிநபராக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 25 லிருந்து 50 பெட்டி சமாளிக்கலாம் சார். 200-300 பெட்டி ஒரு ஆள் சமாளிக்கலாம் ஒரு மாசத்துல. அதுக்கு மேலனா ஆள் எடுத்துக்கலாம் சார். இப்போ கன்னியாகுமரி, கேரளா அந்த மாதிரி இடத்துங்களில் பார்த்தோம்னாக்கா ஆள் நம்ம ஹையர் பண்ணி எடுத்துக்கலாம்.
1: எவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க?
0: அவங்க சீசனை பொறுத்து சார், குறிப்பாக அந்த நவம்பர் அக்டோபரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 3000-2000.
1: அவ்வளோ தூரம் சம்பளம் கொடுத்து எடுத்தால் நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அது
0: கட்டுப்படி ஆகும் சார். ஒரு நாளைக்கு அவங்க 25 பெட்டி நமக்கு சுத்தம் பண்ணுறதோ இல்லை அதை டெவலப் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான ஒர்த் இருக்கு சார்.
1: 25 பெட்டியில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அறுவடை வந்துடும் அதில்?
0: வந்துடும். அதுக்கு மேலே நீங்கள் அறுவடை பண்ணணும்னாக்கா பெட்டி அதிகரிக்கணும், அதுக்கு அந்த ஆலையும் போடணும் சார்.
1: இப்போ இவ்வளோ பொருளை நம்மளால வெறும் சோஷியல் மீடியா இதை வச்சு நம்மகிட்ட இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் பழைய கஸ்டமர் இவங்கள்ட்டே வித்த முடியுமா இவ்வளோத்தையும்?
0: மெத்தலாம் சார். இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எங்கள் சுற்றுவட்டத்தில் என்கிட்ட வந்து வாங்குவாங்க. ஒரு 4-5 வில்லேஜில் சப்போர்ட் பண்ணாலும் நல்லா அது இருக்கும் சார்.
1: நகரத்துக்குலாம் வரணுன்ற அவசியம் கூட இல்லைன்றீங்களா?
0: நகரத்துக்கு கொடுக்கலாம் சார். உங்களுக்கு கண்டினியூவாக அந்த தொழில் டெவலப் ஆகணும்னா நகரத்துக்கும் கொடுக்கலாம் சார். பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்தில் உள்ளவங்க தானே வாங்குவாங்க. இன்னைக்கு தான் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா வந்திருக்கு. எவ்வளோ தான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு லோக்கல் மார்க்கெட்டை தானே இது பண்ணுவோம். சில பேர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் தான் அதிகமாக பண்ணுறாங்க, சக்ஸஸும் ஆகுது. லோக்கலில் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: இப்போ இது சம்மந்தமாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க உங்களை தொடர்பு கொண்டு கேட்டாங்கன்னா அவங்களோட ஆலோசனைகள் சொல்லுவீங்களா?
0: கண்டிப்பாக சொல்லுங்க சார்.
1: உங்களோட தொடர்பு என்னன்னு சொல்லுங்க.
0: 93-422-434-15.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
0: 93-422-434-15.
1: நன்றிங்க. தொடர்ச்சி இதே மாதிரி சிறப்பாக செஞ்சு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான புது இலக்குகளை அடையணும். தேன் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் இன்னும் பெரிய இலக்குகளை நீங்க அடைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார்.
2: நிகழ்ச்சியில் இதுவரை வணிக வேளாண்மை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் ₹590 மட்டுமே. முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15. ஏன் மீண்டும் ஒருமுறை 0431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வேளாண் அரங்கத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தலுகை டி முருங்கப்பட்டி டி சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நமக்கான நாட்டின மாடுகள் நேர்முகம் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆடுகள் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும்

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் பாரம்பரிய நெல் சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் துறையூர் தழுகை டி முருங்கைப்பட்டி டி சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்துக் காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்டப் பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

நான்கு தேசிய விருதுகள் 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்த இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்குவங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில் சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது.

0: ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மெய்யியலாளர் ஹென்றி டேவிட் தோரோ பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1817. இவரின் சிறை அனுபவம் குறித்தான சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற கட்டுரை மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூதர் கிங் போன்றோருக்கே உத்வேகம் அளித்தது. இவரது தனித்து வாழ்ந்த அனுபவம் வால்டன் எனும் புத்தகமானது. இது உலக இலக்கிய வரலாற்றில் தனி இடம் பிடித்தது. ஹென்றி டேவிட் தோரோ உன்னதமான நூல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்கிறார். மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1938. பல திரைப்படங்களில் துப்பறியும் வேடங்களில் நடித்ததால் இவரை தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் எனவும், இவரின் படங்கள் வாரம் ஒன்றாக வெளிவந்ததால் இவரை ரசிகர்கள் வெள்ளிக்கிழமை நாயகர் என்றும் கொண்டாடினார்கள். இரவும் பகலும் திரைப்படம் தொடங்கி ஏறக்குறைய 300 திரைப்படங்களில் நடித்துள்ளார். கதாநாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல புதிய பரிமாணத்தில் தோன்றி மக்களின் பாராட்டுக்களை பெற்றவர். உயர்ந்த கொள்கைகள் கொண்ட மனிதநேயமிக்க நடிகர் ஜெய்சங்கர். கர்நாடக இசைக்கலைஞர் மணி கிருஷ்ணசுவாமி நினைவு தினம் இன்று. ஆண்டு 2002. இவரின் சௌந்தரிய லகரி இசைப்பிரியர்களின் சிறந்த இசை பெட்டகம். நிரவல், பல்லவி, ஒப்படைப்பு போன்றவை இசைக்கலைஞர் மணி கிருஷ்ணசுவாமியின் பலம் என்று இசை வல்லுநர் முனைவர் வி வி ஸ்ரீவத்சவா அவர்கள் பாராட்டியுள்ளார். திரைப்பட இயக்குநர் வசந்தபாலன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1966. இயக்குநர் சங்கரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தவர். 2006 ஆண்டு இவர் இயக்கிய வெயில் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றதோடு இப்படம் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட பெருமை பெற்றது. பழம்பெரும் திரைப்பட இயக்குநர் பிமல் ராய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1909. யதார்த்தமான சமூக திரைப்படங்களை இயக்கியவர். தோபிகா சமீன், பரிணீதா, மதுமதி, பாந்தினி, தேவதாஸ், காபுலிவாலா போன்ற அற்புதமான திரைப்படங்களை இயக்கிய பெருமை பெற்றவர். காலங்கள் கடந்தும் கேட்க தூண்டும் அருமையான பாடல்கள் இவரது படங்களில் இடம்பெற்றிருக்கும். இவரது மகள் ரிங்கி ராய் பட்டாச்சாரியா பிமல் ராயின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக எழுதியுள்ளார். மல்யுத்த வீரரும் திரைப்பட நடிகருமான தாரா சிங் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2012. கிங்காங், ஃபௌலாத், கல்ஹோ நாகோ உள்ளிட்ட பல ஹிந்தி திரைப்படங்களில் நடித்தவர் தாரா சிங். ராமாயண் தொடரில் இவர் நடித்த அனுமன் கதாபாத்திரம் அனைவராலும் புகழ்ந்து பேசப்பட்டது. இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையில் 2003 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை உறுப்பினராக இருந்தவர் தாரா சிங். பாகிஸ்தான் நாட்டின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பிறந்த யூசுப் மாலாலாவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1997. பெண்களின் உரிமைக்காக தனது 11வது வயதில் குரல் கொடுத்தவர். மாலாலா எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலம் பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கு சேவை செய்து வருகின்றார். 2014 ஆண்டு மாலாலாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைக்கும்.

வைத்துள்ளது. மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யூசுப் மலாலா என்பது குறிப்பிடத்தக்கது. பாடலாசிரியர், எழுத்தாளர், சமூக சிந்தனை படைப்பாளி நா முத்துக்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1975. கவிதையால் திரையுலகில் ஆண்ட கவிஞன், இலக்கிய சிறகணிந்து திரைவானில் பறந்த தனிப்பறவை, ஆனந்த யாழ் மீட்டிய அற்புத கவிஞன். வரிகளில் வானத்தை அளந்தவன் மட்டுமல்ல, வார்த்தைகளை பூமாலையாக கோர்த்தவன். இன்னும் பலகாலம் நம்மோடிருந்து இன்பத் தமிழ் கவித்தேனை இன்னும் தந்திருக்க வேண்டியவன். தமிழ் பாட்டுக்கள் இருக்கும் வரை நா முத்துக்குமார் என்னும் பாவலன் பெயரும் இந்த பூமியில் நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலாளி வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் இனிமையான, சந்தோஷமான, உற்சாகமான, ஜாலியான, மகிழ்ச்சியான காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு சர்வதேச நம்பிக்கை தினம். ஒரு புத்த ஆசிரமத்திலிருந்து வெளியில் கிளம்புறதுக்காக இரவு நேரத்தில் கையில் ஒரு ஒற்றை விளக்கோடு ஒரு இளம் துறவி காத்திருந்தாராம். அந்த ஒற்றை விளக்கை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு காட்டுப்பாதையில் தனியாக நடந்து போகிறது அப்படின்னு அவர் தயங்கி நின்னபோது, பின்னாடி இருந்து வந்த ஒரு மூத்த துறவி, ஒரு அடி நீ எடுத்து வச்சினா அடுத்த அடிக்கான வெளிச்சம் இந்த விளக்கிலிருந்து கிடைக்கும், இப்படியா நீ உன்னோட பயணத்தை எவ்வளோ தூரம் நீ நினைக்கிறியோ அவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சாராம். அவ்வளோதாங்க வாழ்க்கை. நம்பிக்கையோடு நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியும் நமக்கு வெற்றியையே தரும், வெற்றி பாதையிலேயே நம்ம இட்டு செல்லும். காலை மலரின் இந்த முதல் பாடலோடு நம்ம நாளை உற்சாகமாக தொடங்கலாமா? திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம். நேரம் காலை 7:05.
1: வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வாமா மின்னலு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மனசு

நம்மளோட வாழ்க்கை இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையில தாங்க ஊசலாடிக்கிட்டு இருக்குது. பிறப்பு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று நிகழுங்க. பிறப்பை கொண்டாடுற நாம இறப்ப கொண்டாடுறது இல்ல, ஏன்னா அது ஒரு வலி, ஒரு வேதனை. இதுவே வயசானவங்க இறந்துட்டா நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு தான் போயிருக்காருயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறப்ப மேலதாளம் முழங்க வான வேடிக்கையோட கொண்டாடுற குடும்பங்களை நம்ம பாக்குறோம். போட்ட வான வேடிக்கையோட அதுல நிறைய கோழிகள் இறந்துருக்குது, நிறைய மனிதர்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டா அவங்கள குளிப்பாட்டி புது துணி உடுத்தி அவங்கள ஃப்ரீசர் பாக்ஸுங்கிற உரை பெட்டிக்குள்ளாக வச்சிடறத பார்க்குறோம். பக்கத்திலேயே கற்பூரத்தையோ ஊதுபத்தியோ பத்த வச்சிடறாங்க. அஞ்சலி செலுத்த வர்றவங்க ஃப்ரீசர் பாக்ஸ் மேலே மாலையை வச்சுட்டு அஞ்சலி செலுத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாலை இறந்தவங்க மேலே பட்டு கூட இருக்காது, அதுக்குள்ள மாலையை கழட்டிட்டு போயிடுவாங்க. ஆக ஒருத்தருக்கு 100 மாலை மட்டும் இல்லை, 3 பிளாஸ்டிக் கவரும் வந்து சேர்ந்துடும். இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் முறை கிட்டத்தட்ட 80-90களில் தாங்க வந்துச்சு. இப்ப கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் எல்லா இடத்துலயும் நீக்க முறை நிறைஞ்சு நிற்கிறதா இந்த பயன்பாடு இருக்குது. இறந்தவங்களுடைய உடல் உறவினர்களுடைய அஞ்சலிக்காக இந்த ஃப்ரீசர் பாக்ஸுங்கிற உரை பெட்டியில் வைக்கப்படும் போது இறந்த உடலானது 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரலான வெப்பநிலையில குளிர்விக்கப்படுகிறது. இப்படி உடல் குளிர்விக்கப்படுறதால என்ன பயன்னு பார்த்தா, இந்த வெப்பநிலை உடல்ல பாக்டீரியா பெருக்கம் வந்து குறைக்கப்பட்டு உடல் அழுகிறது குறையுது, மேலும் உடல் வந்து துர்நாற்றம் அடிக்கிறதும் தடுக்கப்படுது. சரிங்க, இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் நம்ம ஊர்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் இறந்த உடலை அழுகாம இருக்க என்ன செஞ்சாங்க, இறந்தவங்க உடலை மஞ்சள் தண்ணீர்ல குளிப்பாட்டினாங்க. மஞ்சள் பாக்டீரியா வளர்ச்சியை கட்டுப்படுத்தும், துர்நாற்றம் அடிக்கிறத தடுக்கும். இறந்தவங்களோட தலை மற்றும் கால் பகுதியில துளசி செடி கொத்தும் வேப்பலை கொத்தும் வச்சாங்க. இதை வச்சா இறந்த உடல் பக்கத்துல கொசுக்கள் ஈக்கள் வண்டுகள் எல்லாம் வராது. அந்த உடல் பக்கத்துல கற்பூரத்தை பத்த வச்சாங்க. உடல் மேல வந்து செண்டி பூவையோ இல்லாட்டி வந்து ரோசா மலர் மாலையோ போட்டாங்க. இந்த கற்பூரம் மாலை இதெல்லாமே வந்து நறுமணத்தை கொடுக்கும், அதனால வந்து இறந்த உடல்ல இருந்து துர்நாற்றம் அடிக்கிறது தவிர்க்கப்படுது. சரிப்பா, நீ என்னதான் சொல்ல வர்றாயா அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒருத்தர் இறந்ததுலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே 98% பேர் அவங்க உடலை அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்படி அடக்கம் பண்ணுற உடலுக்கு ஃப்ரீசர் பாக்ஸை வச்சு தான் பாதுகாக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஏன்னா உடம்பு அழுகுவதும் துர்நாற்றம் அடிப்பதும் அவ்வளவாக நடந்து இருக்காது. ஒருவேளை உடல் அடக்கம் அடுத்த நாளுக்கு தள்ளி போகுதுங்கிற பட்சத்துல அல்லது அதிக வெயில் காலம் மாதிரியான சமயங்கள்ல இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் அவசியமாகுதுங்க. ஒரு சில இடங்கள்ல இந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்கு கொடுத்திருக்கிற

இணைப்புல இருந்தும் ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்தும் மின் கசிவு ஏற்பட்டு துக்கத்திற்கு வந்தவங்க இறக்குறதும் நிகழுது. அதனால இந்த உரைப்பெட்டிய தேவை அறிந்து பயன்படுத்தினால் பணத்தை மிச்சப்படுத்தலாம், மின்சாரத்தை மிச்சப்படுத்தலாம், மின்சார விபத்துகளையும் தடுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேர் உடல் கமகமன்னு இருக்கவும், சில பேர் உடல்ல இருந்து துர்நாற்றம் அடிக்காம இருக்கவும் பெர்ஃபியூம் பாடி லோஷனுங்கிற நறுமண திரவியங்களை அடிச்சுக்கிட்டு போவோம். அதுல ஒரு சில பேர் ஊரோட பாசம் கருதி உடம்புல அந்த நறுமண திரவியத்தாலேயே குளிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு பேர் தான் பொதுநலம்.

0: உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்க தொகுப்புலயே கேட்க ஆசையா இருக்கா? மீண்டும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம்.
1: என்ன காரணத்துக்காக ஒரு பாட்டு பிடிக்கும்?
0: சிலருக்கு இசை பிடிக்கும்,
1: சிலருக்கு பாடல் வரிகள் பிடிக்கும்,
0: சிலருக்கு பாடுற பாடகர்களோட குரல் ரொம்ப பிடிக்கும்.
1: இப்படி 1975 வரைக்குமான திரைப்படங்கள்ல இருந்து நமக்கு பிடிச்ச பாடல்களை ஒரு தொகுப்பா தேர்ந்தெடுத்து அது பிடிக்கிறதுக்கான காரணங்களையும் குறிப்பிட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.
0: நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பிற்பகல் 2:30
1: திரைக்கள

0: களஞ்சியம் நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப தேர்வாக.
1: உங்களது விருப்ப பாடல் தொகுப்பினை நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரைக்களஞ்சியம் பகுதி ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 620001 என்ற முகவரிக்கும்
0: airtrichy@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் எழுதி அனுப்புங்கள்.
1: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பிற்பகல் 2:30 நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம்.
2: தொடர்ந்து இணைந்தவர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோட. காலை மலருக்கு நடுவில் இப்ப நாம கேட்கலாம் தமிழில் செய்திகளை.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதை

0: இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மென் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்நாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர், 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்நாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்டநேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285

0: இந்திரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதிமத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கன முதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிருத்திகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோஹெர்ட்ஸோட காலை மலர் தொடருது இந்த இனிய பாடலோட.

ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுது அப்படியே மெல்ல மெல்ல புலருது. இன்னைக்கு காலையில் என்ன சமைக்கலாம்னு வீடுகளில் விவாதங்கள், சமைச்சு சாப்பிட்டே முடிச்சாச்சு பண்ணோம், இல்லை சமைச்சு முடிச்சிட்டோமே அப்படின்னும் கூட சில குரல்கள். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளோட விலை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தக்காளி கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் 70 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 36 ரூபாய், கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 46 ரூபாய், பச்சை மிளகாய் 44 ரூபாய், மொச்சைக்காய் 80 ரூபாய், சுரைக்காய் 24 ரூபாய், சௌசௌ 36 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 66 ரூபாய், முள்ளங்கி நூல்கோல் இரண்டுமே தலா கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டுருக்கு. கருணைக்கிழங்கு 96 ரூபாய், சேப்பங்கிழங்கு சேனைக்கிழங்கு இரண்டுமே கிலோ 56 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், பச்சைப்பட்டாணி கிலோ 220 ரூபாய், காலிஃப்ளவர் பூ ஒன்று 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 130 ரூபாய், பூசணிக்காய் 24 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் 280 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை கிலோ 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டுருக்கு. நியூஸ் ஆன் ஏர் செயலியிலையும் நம்ம எங்கிருந்தும் எப்போதும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில். இப்போ வருது காலை மலரின் அடுத்த பாடல், இனிய காலை பொழுதுல.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலளி விசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 7:36.
1: மனதிற்கிணமையான பாடல்களோட உங்க உடல் ஆரோக்கியத்தையும் காக்கறதுக்காக இப்ப காலை மலர்ல வரது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட யாரு இணைய இருக்கிறாங்கன்னா, திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்னா நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் டாக்டர்?
2: இதயம் தான் வந்து நம்ம உடம்புல முதன்மையான உறுப்பு. அங்கிருந்து தான் வந்து பம்ப் பண்ணி நம்ம ஹோல் பாடிக்கு ரத்தம் கிடைக்குது, சர்க்குலேஷன் கிடைக்குது. ஸோ இதயம் சரியா வேலை செய்யலை அப்படின்னாக்க என்ன ஆகிடும், மற்ற உறுப்புகளும் செயலிழக்க ஆரம்பிச்சிடும். இதயத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதயத்தை எப்படி நம்மளால பாதுகாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை தான் ரொம்ப முக்கியம். முதல் இது வந்து உணவு முறை. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உணவு பழக்கம் வழக்கங்கள் வந்து இப்போ நிறையா மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட், டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட உடற்பயிற்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு. முதல்லலாம் ரொம்ப நடப்போம், படியேறுவோம், ஓடுவோம், எல்லாமே செய்வோம். இப்போ வந்து எல்லாமே வந்து கார் மற்றும் மற்ற மோட்டார் வாகனங்கள் யூஸ் பண்ணுறதுனால உடற்பயிற்சிங்கிற வேலை வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ உணவு முறையில் மெயினாக பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் பழங்கள் நம்ம அவசியம் நிறையா சேர்த்துக்கணும். பேலன்ஸ்ட் டயட், அதாவது மாவுச்சத்து, புரதச்சத்து மற்றும் நல்ல கொழுப்பு, இதை வந்து கண்டிப்பாக சீரான அளவுலாம் நம்ம சேர்த்தே ஆகணும். கெட்ட கொழுப்புகளை அவாய்ட் பண்ணணும். டீப் ஃப்ரைடு ஃபுட், அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, வடை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரி டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ், பேக்கரி ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த பேலன்ஸ்டு டயட்டை வச்சுட்டு ஒரு சீரான உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு 30-35 நிமிஷம் நம்ம டைம் ஒதுக்கி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணினா கூட போதும். அதுவும் வாரத்தில் 5 நாள் செய்தால் போதும். 2 நாள் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாழ்க்கை முறையை பயன்படுத்தி உடல் பருமன் வராமல் சீரான உடல் எடையை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே முக்காவாசி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். இதை தவிர என்ன பிரச்சனைகள்னால ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், எப்படி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் மற்றும் பிளட் ப்ரெஷர். எல்லாருக்குமே சுகர் வந்துடாது, எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் வந்துடாது. ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னாக்க அந்த சுகரையும் பிளட் ப்ரெஷரையும் நம்ம ரெகுலர் செக்கப்புக்கு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். சுகரையோ பிளட் ப்ரெஷரையோ நிரந்தரமாக கியூர் பண்ணுறது கஷ்டம், அது முடியாது. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வச்சுக்கலாம். வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டு, உணவு முறையை மாற்றிக்கிட்டு, மருந்துகளை சரியாக எடுத்துக்கிட்டு, ரெகுலர் செக்கப்ஸ்க்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை அட்லீஸ்ட் போய் மருத்துவரை ஆலோசித்து அவங்க சொல்கிற அட்வைஸையும் மெடிசின்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சுகரையும் பிபியும் கட்டுப்படுத்தினாலே நம்மளால் இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழியாக அதை அமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீய பழக்க வழக்கங்கள், புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல், இது ரெண்டும் ஒரு முக்கியமான இதய ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்களாக இருக்குது. ஸோ அதனால் புகைப்பிடித்தல் மட்டும் இல்லை, புகையிலை உட்கொள்வது மற்றும் மூக்குப்பொடி இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை வந்து நம்ம அறவே தவிர்க்கணும். அதே மாதிரி ஆல்கஹாலும் இருக்கிற லிமிட்டை தாண்டி நம்ம எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஹார்ட் பம்பிங் வீக் ஆகி ஆல்கஹால் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம், அதுவே ஒரு ப்ராப்ளமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ்

0: ஹார்ட் அட்டாக் ஆகும், நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிடும். இது ரெண்டையும் நம்ம அவரையே தவிர்க்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கம். எல்லாருமே வந்து நம்ம இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல தூக்கத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறையா ஓடுறோம், நிறையா வேலை செய்கிறோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல்னால என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா தூக்கத்தின் அளவு குறைஞ்சிருது. குறைஞ்சது 7-8 மணி நேரம் டீப் ஸ்லீப், நல்ல உறக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவை. ஸோ உறக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கனாலே இந்த சுகர் மற்றும் பிபி உடல் பருமன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அதுவே ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக மாறி ஒரு இருதய நோயாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தூக்கத்துக்கான முக்கியத்துவம் நம்ம அறிஞ்சு கரெக்டான நம்ம நேரத்தை ஒதுக்கி கரெக்டான அளவு தூக்கம் எடுத்துக்கிட்டோம்னா முக்காவாசி ஹார்ட் ப்ராப்ளம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இதே ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறாங்க, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எத்தனையோ ரீசன்ஸ்னால ஒருத்தருக்கு மன அழுத்தம் வர்றது வந்து ரொம்ப காமன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுனால வர மன அழுத்தமே ஸ்ட்ரெஸ்ஸே வேறு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கான நிறைய வழிமுறைகள் இருக்குது. யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், கொஞ்சம் நேரம் டைவெர்ட் ஆகி நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் இருக்கா, கொஞ்சம் வெளியில் போய் ஒரு 2-3 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வாக் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அணுகுமுறைகளை நம்ம பண்ணாலே நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைச்சி ஓரளவுக்கு சீராக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த மாதிரி முக்கியமான காரணங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாலே இதயத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சு நம்ம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இதய மருத்துவர் என் கணேஷ் அவர்கள்.

காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் வரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் மூலமாக இந்த ஆண்டுக்கான சிறந்த ஆதிதிராவிடர் பழங்குடியின எழுத்தாளர்களுக்கான உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறதா நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான விண்ணப்பங்களை அப்புறம் ஏனைய விவரங்களுக்கு நம்ம எப்படி அந்த நம்மளோட படைப்பை சமர்ப்பிக்கிறது, அதற்கான கருத்துக்கள் என்ன, பரிசு தொகையான 100,000 வாங்கிறதுக்கான விதிமுறைகள் என்னென்ன, இதை பற்றி எல்லாம் ஆதிதிராவிடர் நல இயக்குநரகத்தில் வேலை நாட்களில் நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், விண்ணப்பத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்துலேயோ இல்லாட்டி cms.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணைய பக்கத்தில் இருந்தோ நம்ம பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமான கடைசி நாள் அடுத்த மாதம் 31ஆம் தேதி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்னைக்கு மாநில இளைஞர் விருது முதலமைச்சர் பெயரில் வழங்கப்படும் இல்லையா, அதற்கான விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை இம்மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும், 15ஆம் தேதி அன்னைக்கு வழங்கப்பட போகிற இந்த விருதில் 15 முதல் 35 வயது வரையில் ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இது குறித்து ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும், ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு மாலை 5:45 வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டித்து அறிவிச்சிருக்காங்க. இது தொடர்பான விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலரை நேரில் அணுகலாம். அரியலூர் மாவட்டத்தில் இந்த அலுவலரை 740-170-34-99 அப்படிங்கிற இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். எண் மீண்டும் 740-170-34-99.

அடுத்ததான் இதே ராகம் நிகழ்ச்சியில் நமக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய திரை இசை பாடல்களை 938-546-1021 இதுதான் நமக்கான எண்கள். நமக்கு பிடிச்ச பாட்டு, இடம்பெற்ற திரைப்படம், நமக்கு பேர், ஊர் இது எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணி அழகிய தமிழில் குறுஞ்செய்தியாக தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இப்போது காலை மலர் கேட்டணிஞ்சிருக்கோம்.

காலை மலர் கேட்டிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோட நேர்களே, நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்க போகிறோம். எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் நமக்காக காத்திருக்கு. இசை பெட்டகம் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு. காலையில் 10:45 சிறுகதை நேரத்தில் ஜெயகாந்தன் அவர்களோட குருபீடம் சிறுகதை நமக்காக காத்திருக்கு. நேரம் 7:54 ஆயாச்சுங்க. அப்படியே இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? காலை மலரில் மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை எவ்வளோ இருந்துச்சுன்னு 75.78 அடியாக இருந்திருக்கு மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி. அணைக்கு வினாடிக்கு 111 கனஅடி வீதம் தண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு. அணையில் இருந்த வினாடிக்கு 1500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்படுது. திருச்சியில் 1 கிராம் ஆபரண தங்கத்தினுடைய விலை 13,300 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டுருக்கு. வெள்ளி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்கப்படுது. பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய் 20 காசுகளாகவும் டீசல் 1 லிட்டர் விலை 100 ரூபாய் 5 காசுகளாகவும் இருக்குது. காலை மலர் நிகழ்ச்சியில் தேவையான தகவல்களோட இனிமையான பாடல்களை கேட்டு முடிச்சிருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசையோட காலை மலர் நிறைவுக்கு வருது இந்த இனிய பாடலோடு.

காலை வணக்கம். முசிறியிலிருந்து சுகுமார், புனிதா, சுகந்த், தரணீஷ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடலா டியூட் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இவங்க விருப்ப பாடலை.

திராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த நாள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெனிஃபர், வினோத், அதுக்கப்புறம் குருதக்ஷன் பட்டுக்கோட்டையிலிருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க வித் லவ் படத்துல இருந்து. கொடுத்துடலாம் இவங்களோட விருப்ப பாடலை.

ராமநாதன் அவர்கள் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரர் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் ஜெயகாந்தன் அவர்களின் குரு பீடம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களாய் மதுர கீதம்.

30 நிமிடம் நாம் இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதய ராகம் நிகழ்ச்சியோடு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் பழனி வட்டம்ல இருந்து தக்லைட் படத்துல இருந்து இவருக்கு விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம் இவங்களோட விருப்ப பாடலை.

இதே ராகம் நிகழ்ச்சிக்கு இனிமையான காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்களோட விருப்ப பாடலா யூத் படத்துல இருந்து கேட்டிருக்காங்க, கொடுத்துடலாம் இவங்க விருப்ப பாடல.

ராகம் கேட்டு இணைந்திருக்கும். 8:45 ஆகுது. இதய ராகம் நிகழ்ச்சிக்கு காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடலும் கேட்டிருக்காங்க. உறையூர்ல இருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

32 நிமிஷம் ஆகுது. இதே ராகம் நிகழ்ச்சியில தனக்கு விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சியிலிருந்து சமிதா இவங்களுடைய விருப்ப பாடல் கொடுத்துடலாம்.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பல பிரபல வித்வான்களுக்கு குருவாக விளங்கிய செங்கல்பட்டு ரங்கநாதன் அவர்கள் 1938 பிறந்தார். முதலில் அவர் தனது தாயார் ராஜலட்சுமியிடம் இசை பயில துவங்கினார். இவரது தாயார் ஹரிஹர ஐயர் அவர்களிடம் இசை பயின்றார். ஹரிஹர ஐயர் வித்வான் டைகர் வரதாச்சாரியின் சீடர் ஆவார். செங்கல்பட்டு ரங்கநாதன் பிறகு புல்லாங்குழல் வித்வான் ராமச்சந்திர சாஸ்திரி அவர்களிடம் இசைப்பயிற்சியை பெற்றார். இவருடைய அபார திறமையை கண்டு ராமச்சந்திர சாஸ்திரி பிரபல வித்வான் ஆலத்தூர் வெங்கடேஷ் ஐயர் அவர்களிடம் இவரை இசையை மேற்படி கற்க பணித்தார். தியாகராஜ சிஷ்ய பரம்பரையைச் சேர்ந்த ஆலத்தூர் சகோதரர்களான ஆலத்தூர் சிவசுப்பிரமணிய ஐயர், ஆலத்தூர் ஸ்ரீனிவாஸ் ஐயர் அவர்களிடமும் சிஷ்யராக சேர்ந்த செங்கல்பட்டு ரங்கநாதன் தனது முதல் கச்சேரியை நெரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் உற்சவத்தில் 1955 பாடினார். பிறகு அதே வருடம் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாட்டு போட்டியில் முதல் பரிசை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பிறகு ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையத்தில் சுமார் 20 வருட காலம் நிலைய கலைஞராக பணிபுரிந்தார். இவர் திருப்புகழை 72 மேளகர்த்தா ராகத்தில் இசையமைத்து பாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகம் தானம் பல்லவி பாடுவதில் நிபுணராக விளங்கினார். பல பிரபல வித்வான்களுக்கு இவர் பல்லவி பாடும் நேர்த்தியை விளக்கி பாட வைத்திருக்கிறார் என்பது சிறப்பானது. இவர்களுடைய சீடர்கள் நாடு முழுவதும் உள்ளனர். குறிப்பாக இவர் உடுப்பியில் ஒரு இசைப்பள்ளி அமைத்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். இவருக்கு பல விருதுகள் கிடைத்துள்ளது. அவற்றுள் 2007 சங்கீத நாடக அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின் இசை நிகழ்ச்சியில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் ராகம் தானம் பல்லவி, கல்யாணி ராகத்தில் அமைந்த ராகம் தானம் பல்லவி, பல்லவி ராதே கிருஷ்ணா கோபால கிருஷ்ணா, தாளம் கண்டஜாதி திரிபுட தாளம், ஒரு களை எடுப்பு சுண்டு விரல் சமம்,

0: இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை
1: செங்கல்பட்டு சி ரங்கநாதன் அவர்களின்
0: பாட்டு கேட்டோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி நாம் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சியில் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். சித்தா ஆயுர்வேதா

0: யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என இந்திய மருத்துவ ஹோமியோபதி துறை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணாக்கர் சேர்க்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 757 திருக்கோவில்களுக்கு பரம்பரை முறைவழி சாரா அறங்காவலர் நியமனத்திற்கு அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் சரணாலயத்தில் ஜீப் சவாரியின் போது வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாலை 5:30 மணி முதல் காலை 6 மணி வரை ஜீப் சவாரிக்கு அனுமதிக்கக்கூடாது என்றும் கூறியுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தொழில் மானிய கடனுதவி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நாளை மறுநாள் தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 15ஆம் தேதி வரை மொத்தம் 4 நாட்கள் விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மலையேறும் பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்களை கொண்டு செல்லக்கூடாது என்றும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
0: ஃபிஃபா உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்திற்கு அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இன்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டங்களில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தை 3-1 என்ற கோல் கணக்கிலும், இங்கிலாந்து நார்வேயை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. அரையிறுதிப் போட்டிகள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.
2: நேர்களை இனி கேட்கலாம் விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 நிலவரம்.
3: Hello, I'm Lee James with your daily roundup from Wimbledon. On centre court with me is Delith Lloyd after the women's final of 2026, the all-Czech final, which Linda Noskova has come through and won in a third set decider, beating Karolina Muchova 6-3 in that deciding set. But Delith, what an incredible match. We thought Noskova was going to run away with it. She had 5 championship points in that second set. Grit and determination from Muchova, and we got the decider.
4: Absolutely. It was a terrific match, wasn't it? I think nerves certainly showed from both players, particularly Muchova in the early stages of the match. And Noskova just played lights out tennis, winning 6-2 that opening set. But that fight back from Muchova in the second, when, as you say, Noskova had 5 championship points. She was 5-2 up in that second, but couldn't put it away. Muchova, the fight back, the attack she had was brilliant. She won it 7-5. And then we went into the deciding set, which just had everything, a variety of shots. And really, we must say these competitors as well are our friends off the court. They played doubles in the Paris Olympics 2 years ago. They know each other's games very, very well. But somehow, Linda Noskova, after, you know, suffering in the back end of that second set, pulled herself together again and won that decider 6-3. And I think fatigue probably had a little bit to play in it at the end. But what a moment. A third Czech winner in the women's draw in 4 years. They just excel at Wimbledon. A terrific story for 21-year-old Linda Noskova.
3: Yeah, and the youngest since 2011, another Czech champion, Petra Kvitova. So let's hear then from your new Wimbledon champion, Linda Noskova.
5: It feels incredible today, and all these matches have been so tough, so physically or mentally tough today especially. You know, it's never easy to get the last point. Caro, you really made me work for it. I will not forget you this one, but yeah, like you said, we're friends. I'm so glad that I could play my first Grand Slam final with you. I think we made a history today.
3: Well, they certainly did, Delith. Both gave it absolutely everything they had. It takes two to make a great final, and that's what we had. So a word for Karolina Muchova, a second time now she's lost in a Grand Slam final.
4: Yeah, she'll hopefully come back from this. She's 29, 8 years older than Noskova, but there's still plenty of years, you feel, in the tank, although she's come back through injury problems in recent years. Finished runner-up at the French Open 3 years ago, and again, she had her opportunities here. She will wake up, I'm sure, on Sunday thinking what may have been, and we will hear now from her, because she was showing clear emotion when she spoke to Annabel Croft at the end.
6: It's really tough to find.

நாம பட்ட அவமானங்களை வெளியில சொல்றதுக்கு கூட சின்னதா ஒரு வெற்றி தேவைப்படுதுங்க. அதனால தடைகளை படிகளா மாத்திக்கிட்டு வெற்றிங்கிற இலக்கை நோக்கி பயணம் செய்வோம். இது நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல போடு ஆட்டம் போடு.

பொதுவா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இது எனக்கு பிடிக்கும்னு நாம பொதுவெளியில வெளிப்படையா சொல்ல சில நேரங்கள்ல தயங்குறதுண்டு. அவங்க என்ன நினைப்பாங்களோ, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு. ஆனா எனக்கு இந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும், இந்த பாட்டை எனக்காக கொடுங்களேன்னு நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலாங்க. அதுக்கு நீங்க 0431-246-102-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களை 11 மணிக்கு மறக்காம தொட்டுவாங்க. இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க, இது போடு ஆட்டம் போடு. அடுத்த பாடல் உங்களுக்காகவே வருதுங்க, போஸ் படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டது போடு ஆட்டம் போடு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலில் 936 கிலோஹெர்ட்ஸில் நேரம் காலை 10:30. இனி ஒரு பட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில தங்கமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம்.

ஒரு பட பாடல்கள் கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தங்கமகன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிருக்கோம். நேரம் 10:41 ஆயாச்சுங்க.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய ஒரு பட பாடல்கள்.
1: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா, ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
2: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
1: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில், நேரம் காலை 10:45.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருபீடம் சிறுகதையின் முதல் பகுதி. வாசிப்பவர் எஸ் ஜான்சன்.
2: அவன் தெருவில் நடந்தபொழுது வீதியே நாற்றமடித்தது. அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் திரிந்தபொழுது அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அருவறுத்து விரட்டினார்கள். அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவகாரியத்தை செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சையிட்டார்கள். அவன் சிறையிலிருந்து வந்திருப்பதாக சில பேர் பேசிக் கொண்டார்கள். அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் என்றும் சிலர் சொன்னார்கள். ஆனால் இப்போது அவன் நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனை பார்த்த எல்லோரும் புரிந்து கொண்டார்கள். உண்மையும் அதுதான். சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்த கோலம் அசிங்கம் என்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறைந்து போன தாமசத்தின் மதமதப்பினாலும் அவன் இவ்வாறு திரிகிறான். பசிக்கிறதோ இல்லையோ, தன் கையில் கிடைத்ததையும் பிறர் கையில் இருப்பதையும் தின்ன வேண்டும் என்ற வேட்கை அவன் கண்ணில் அலைந்தது. ஒரு குழந்தை சாப்பிடுவதை கூட ஒரு நாய் மாதிரி அவன் நின்று பார்த்தான். அவர்களும் அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள். அவ்விதம் அவர்கள் விரட்டி அவன் விலகி வரும்பொழுது அவன் தனது பார்வையால் பிறர் சாப்பிடும் பொருளை எச்சில் படுத்திவிட்டு வந்தான். அவன் எப்போதும்

எதையாவது தின்று கொண்டே இருந்தான். அவன் கடைவாயிலும் பல்லிலும் அவன் தின்றவை சிக்கி காய்ந்திருந்தது. யாராவது பீடியோ சுருட்டோ புகைத்துக் கொண்டிருந்தால் அதற்கும் அவன் கையேந்தினான். அவர்கள் புகைத்து எரிகிற வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அவற்றை பொறுக்கி அவர்களை அவமரியாதை செய்கிற மாதிரியான சந்தோஷத்தோடு அவன் புன்னகைத்தான். சந்தைக்கு வந்திருக்கிற நாட்டுப்புற பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் போதும் குனிந்து நிமிர்ந்து ஆடை விலகும் பொழுதும் இவன் காமதூரம் கொண்டு வெட்கமில்லாமல் அவர்களை வெறித்து பார்த்து ரசித்தான். அவனுக்கு உடம்பில் நல்ல வலுவும் ஆரோக்கியமும் இருந்தது. எனினும் எப்போதும் ஒரு நோயாளியைப் போல பாசாங்கு செய்வது அவனுக்கு பழக்கமாகி போய்விட்டது. அவனுக்கு வயது 40க்குள் தான் இருக்கும். கடுமையாக உழைக்காததாலும் கவலைகள் ஏதும் இல்லாததாலும் அவன் உடம்பு வாகே ஒரு பொலிகாளை மாதிரி இருந்தது. இளமையும் உடல் வலுவும் ஆரோக்கியமும் இயற்கையால் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தும் அவன் தன்னைத்தானே சவித்துக் கொண்டது மாதிரி சேற்றில் மேய்கிற பன்றியாய் திரிந்தான். சந்தை திடலுக்கும் ரயிலடிக்கும் நடுவே உள்ள குளக்கரையை அடுத்த சத்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே குளிக்கிற பெண்களை வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு. ஆனால் ஒரு நாளாவது தானும் குளிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதே இல்லை. மற்ற நேரங்களில் அவன் அந்த திண்ணையிலே அசிங்கமாக படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான். சில சமயங்களில் பகல் நேரத்தில் கூட உறங்குவது மாதிரி பாவனையில் வேண்டுமென்றே ஆடைகளை விலக்கி போட்டுக்கொண்டு தெருவில் போவோர் வருவோரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி ரகசியமாக மனதிற்குள் மகிழ்ச்சி அடைவான். 2 தினங்களுக்கு முன்பு லேசாக மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஒரு பிச்சைக்காரி இந்த சத்திரத்து திண்ணையில் வந்து படுக்க அவளுக்கு ஏதேதோ ஆசை காட்டி கடைசியில் அவளை வலியச் சென்று சல்லாபித்தான். அதன் பிறகு இவனை பழிவாங்கிவிட்ட மகிழ்ச்சியில் தனது குறைபட்டு போன விரல்களை காட்டி தான் ஒரு நோயாளி என்று அவள் சிரித்தாள். அதற்காக அருவறுப்பு கொள்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் அவன் மழுங்கி போயிருந்தான். எனவே இவள் இவனுக்கு பயந்து கொண்டு 2 நாட்களாக இந்த பக்கமே திரும்பவில்லை. இவன் அவளை தேடிக்கொண்டு இரவெல்லாம் சினிமா கொட்டகை அருகேயும் சந்தைப்பேட்டையிலும் ஊரின் தெருக்களிலும் கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி அலைந்தான். மனித உருக்கொண்டு அவனிடம் உறைந்து போன தாமசத்தன்மையினால் சோம்பலை சுகமென்று சுமந்து கொள்ளுகிற புத்தியின் மந்தத்தினால் அருவருக்கத்தக்க ஒரு புலை நாய் மாதிரி அவன் அங்கு அலைந்து கொண்டிருந்தான். வயிற்றுப்பசி உடற்பசி என்கிற விகாரங்களில் உபாதைகளில் சிக்குண்டு அலைகின்ற நேரம் தவிர பிற பொழுதுகளில் அந்த சத்திரத்து திண்ணையில் அவன் தூங்கிக் கொண்டே இருப்பான். காலை நேரம் விடியற்காலை நேரம் அல்ல. சந்தைக்கு போகிற ஜனங்களும் ரயிலேறி பக்கத்து ஊரில் படிப்பதற்காக போகும் பள்ளிக்கூட சிறுவர்களும் நிறைந்து அந்த தெருவே சுறுசுறுப்பாக இயங்குகின்ற சுரீர் என்று வெயில் அடிக்கிற நேரத்தில் அழுக்கும் கந்தலுமான இடுப்பு வேட்டியை அவிழ்த்து தரையிலிருந்து கால்வரை போர்த்தி கொண்டு அந்த போர்வைக்குள் கரும்பிண்டம் மாதிரி முழங்கால்களை மடக்கிக் கொண்டு கைகள் இரண்டையும் காலிடையே இடுக்கியவாறு வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஈ மொய்ப்பது கூட தெரியாமல் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். தெருவிலே ஏற்படுகிற சந்தடியும் இறைச்சலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் தூக்கத்தை கலைத்தது. எனினும் அவன் விழித்துக் கொள்ள விரும்பாததால் தூங்கிக் கொண்டிருந்தான். இதுதான் சோம்பல். உறக்கம் உடலுக்கு தேவை. ஆனால் இந்த தேவையற்ற நிர்பந்த தூக்கம்தான் சோம்பலாகும். இந்த மதமதப்பை சுகம் என்று சுகிக்கிற அறிவுதான் தாமசமாகும். விரைவாக ஏறி வந்த வெயில் அவன் மீது மெதுவாக ஊர்ந்தது. அவன் தெருவுக்கு முதுகை காட்டி சுவர் ஓரமாய் படுத்திருந்தான். சத்திரத்து சுவரின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது. முதலில் வெயிலின் விளிம்பு அவன் விலாவுக்கும் தரைக்கும் இடையே மெல்ல மெல்ல புகுவதை அவன் மதர்த்த தேகம் ரொம்ப தாமதமாக உணர்ந்தது. வெயிலின் உரைப்பை உணரக்கூட முடியாமல் உணர்ச்சி குறுகுறுப்பு மழுங்கி போனதால் ஒரு மலைப்பாம்பு மாதிரி அவன் அசிங்கமாக நெளிந்தான். அந்த வெயிலின் விளிம்பிலிருந்து ஒரு நூல் இழை விலகுவதற்கு எவ்வளவு குறைவான மெதுவான முயற்சி எடுத்துக் கொள்ளலாமோ அவ்வளவே அவன் நகர்ந்து படுத்தான். சற்று நேரத்தில் மறுபடியும் வெயில் அவனை கடித்தது. அவன் அசமந்தம் எரிச்சலாகி தூக்கம் கலைந்தான். ஆனாலும்

0: அவன் எழுந்திருக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சுவரோடு ஒட்டி கொண்டான். எதிரே இருந்த டீ கடையிலிருந்து டீ அடிக்கிற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தில் அவன் டீ குடிப்பது மாதிரி கற்பனை செய்து கொண்டான். மறுபடியும் வெயில் அவனை விடாமல் போய் கடித்தது. அதற்கு மேல் நகர முடியாமல் சுவர் தடுத்தது. ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் வெயிலும் நிற்க அவன் எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தான். அவனுக்கு கண்கள் கூசின. ஒரு கண்ணை திறக்கவே முடியவில்லை. பீழை காய்ந்து இமைகள் ஒட்டி கொண்டிருந்தன. அவன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டே இன்னொரு கையால் தலைமாட்டில் சேகரித்து வைத்திருந்த துண்டு பீடிகளில் ஒன்றை எடுத்தான். பீடியை பற்ற வைத்து அவன் புகையை ஊதிய போது அவன் அரைக்கண் பார்வையில் மிக அருகாமையில் யாரோ நின்றிருக்கிற மாதிரி முகம் மட்டும் தெரிந்தது. புகையை விலக்கி கண்களை திறந்து பார்த்தான். எதிரே ஒருவன் கைகளை கூப்பி உடல் முழுவதும் குறுகி இவனை வணங்கி வழிபடுகிற மாதிரி நின்றிருந்தான். இவனுக்கு சந்தேகமாகி தனக்கு பின்னால் ஏதேனும் சாமி சிலையோ சித்திரமோ இந்த சுவரில் இருக்கிறதா என்று திரும்பி பார்த்து நகர்ந்து உட்கார்ந்தான். இவனது இந்த செய்கையில் ஏதோ ஒரு அரிய பொருளை சங்கேதமாக புரிந்து கொண்டு வந்தவன் மெய் சிலிர்த்து நெக்குறுகி நின்றான். இவன் எதற்கு தன்னை வந்து கும்பிட்டுக் கொண்டு நிற்கிறான்? பைத்தியமோ என்று நினைத்து உள் சிரிப்போடு,
1: என்னையா இங்க வந்து கும்பிடுற? இது கோயில் இல்ல, சத்திரம். என்ன சாமியார் கீமியார்னு நினைச்சுக்கிட்டியா? நான் பிச்சைக்காரன்
0: என்றான் திண்ணையில் இருந்தவன். ஓ, கோவில் என்று எதுவுமே இல்லை, எல்லாம் சத்திரங்களே. சாமியார்கள் என்று யாரும் இல்லை, எல்லோரும் பிச்சைக்காரர்களே என்று அவன் சொன்னதை உபதேச மொழிகள் மாதிரி இலக்கண அலங்காரத்தோடு திரும்ப திரும்ப சொல்லி புதிய புதிய அர்த்தங்கள் கண்டான் தெருவில் நின்றவன்.
1: சரி சரி, இவர் சரியான பைத்தியம்தான் என்று நினைத்து கொண்டான் திண்ணையில் இருந்தவன்.
0: தெருவில் நின்றவன் இவனிடம் விண்ணப்பித்துக் கொள்ளுகிற மாதிரி பவ்யத்தோடு சாமி என்று அழைத்தான். இவனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. வந்த சிரிப்பில் பெரும் பகுதியை அடக்கிக் கொண்டு புன்முறுவல் காட்டினான். என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுக்கு பணிவிடை புரியவும் தாங்கள் அழைத்த குரலுக்கு ஓடி வரவும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். திண்ணையில் இருந்தவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
1: அப்போ எனக்கு ஒரு டீ வாங்கி கொண்டு கூட என்றான்.
0: அந்த கட்டளையில் அவன் தன்னை சீடனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று புரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு இடுப்பு துண்டில் இருந்த சில்லறையை அவிழ்த்து கொண்டு ஓடினான் வந்தவன். அவன் கையில் இருந்த காசை பார்வையால் அளந்த குரு ஓடுகின்ற அவனை கைத்தட்டி கூப்பிட்டு,
1: அப்படியே பீடியை வாங்கியா
0: என்று குரல் கொடுத்தான். அவன் டீக்கடைக்கு சென்று பார்வைக்கு மறைந்ததும் இவன் வந்து சீடனாக வாய்த்த அதிர்ஷ்டத்தை எண்ணி பெரும் குரல் எடுத்து சிரித்தான் குரு. சரியான பயல் கிடைத்திருக்கிறான். இவன் மயக்கம் தெளியாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். திண்ணையை விட்டு இறங்காமல் சுகமாக இங்கேயே இருக்கலாம். பிச்சைக்கு இனிமேல் நாம் அலைய வேண்டாம். அதுதான் சிஷ்யன் இருக்கானே, கொண்டு வான்னா கொண்டு வரான், முடிஞ்சா சம்பாரிச்சு கொடுப்பான். இல்லை என்றால் பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறான். என்ன அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அடித்திருக்கிறது என்று மகிழ்ந்திருந்தான் குரு. சற்று நேரத்தில் சீடன் டீயும் பீடியும் வாங்கி வந்து நிவேதனம் மாதிரி இரண்டு கைகளிலும் ஏந்திக் கொண்டு குருவின் எதிரே நின்றான். குரு அவனை பார்த்து பொய்யாக சிரித்தான். அவன் கையில் இருந்த டீயும் பீடியும் தனக்கு சொந்தமான ஒன்று, இதனை யாசிக்க தேவையில்லை என்ற உரிமை உணர்வோடு முதன்முறையாக பார்த்தான். அதனை வாங்கிக் கொள்வதில் அவன் அவசரம் காட்டாமல் இருந்தான். தான் சீடனை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வதற்காக அவன் பீடிகையாக சொன்னான்,
1: நீ என்ன கண்டுபிடிச்சிட்ட,
0: நீ உண்மையான சிஷ்யன்தான். என்ன நீ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்ச? ஆனா நான் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை கொஞ்சம் கேள்விகள் எல்லாம் கேட்பேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும்.
1: அதுக்கோசரம் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத, எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும்

0: சிலதெல்லாம் கேட்டுத்தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தைகளை கேட்டு தன் இரண்டு கைகளிலும் டீயையும் பீடியையும் ஏந்தியிருந்த சீடன் அவனை கரங்கூப்பி வணங்க முடியாமல் பார்வையாலும் முகபாவத்தாலும் தன் பணிவை காட்டினான்.
1: ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய குருபீடம் சிறுகதையின் முதல் பகுதி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ். ஜான்சன்.

0: குறளமுதம்
1: காலமறிதல் 49வது அதிகாரம் 5வது குறட்பா.
2: காலம் கருதி இருப்பார் கலங்காது, ஞாலம் கருதுவார்.
1: உலகை வெற்றி கொள்ள கருதுகின்றவர்கள் அதற்கேற்ற காலத்தை எதிர்பார்த்து அதுவரையும் மனம் தளராமல் காத்திருப்பார்கள்.
2: காலம் கருதி இருப்பார் கலங்காது, ஞாலம் கருதுவார்.
0: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு மட்டும் போதும் அப்படிங்கறது கிடையாது. அது ஒரு எதிர்கால பாதுகாப்புக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயற்கைய பாதுகாக்கிறதுக்கு ஆர்வலர்கள் சாதாரணமா கடந்து வர்றது கிடையாது, ரொம்பவும் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சுதான் அதைய நிறைவேற்றாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் சொல்ல இருக்கிறாங்க. மேனாள் இந்திய வனப்பணி அலுவலர் வி. சுந்தரராஜு அவர்கள்.
5: அன்புடையீர் வணக்கம். இன்று

நான் உங்களோடு பேசப்போவது வங்காரி மத்தாய் அவர்களை பற்றி. ஆப்பிரிக்காவின் கென்யா நாட்டின் பசுமையான மலைத்தொடர்கள், வளமான பள்ளத்தாக்குகள் சூழ்ந்த சூழலில் 1940 பிறந்து வளர்ந்தவர்தான் வங்காரி மத்தாய். ஆப்பிரிக்க பெண்களுக்கு உயர்கல்வி கிடைப்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் வங்காரி மத்தாய் அமெரிக்காவில் பயின்று நைரோபி பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். இதன் மூலம் கிழக்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவின் முனைவர் பட்டம் பெற்ற முதல் பெண்ணாக உயர்ந்தார். 1970களில் கென்யாவில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மாற்றங்கள் வங்காரியை மிகவும் கவலைக்குள்ளாக்கின. காடுகள் அழிக்கப்பட்டன, ஆறுகள் வற்றின, மண் அரிமானம் அதிகரித்தது. கிராமப்புற பெண்கள் எரிபொருள், மரக்கட்டைகள் மற்றும் தண்ணீர் பெற நீண்ட தூரம் நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இயற்கை சீர்கேடு நேரடியாக வறுமை பசியோடு தொடர்புடையது என்பதை அவர் உணர்ந்தார். இதற்கு அவர் கண்டுபிடித்த தீர்வு மிகவும் எளிமையானது, அதாவது மரங்களை நட்டு வளர்த்தல். 1977 உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அவர் கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் என்ற இயக்கத்தை தொடங்கினார். ஆரம்பத்தில் 7 மரங்களை நட்ட இந்த முயற்சி பின்னர் ஒரு மகத்தான மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. இந்த இயக்கத்தின் மூலம் பெண்கள் மரக்கன்றுகளை வளர்த்து தங்கள் நிலங்களை மீட்டெடுக்க தொடங்கினர். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மட்டுமல்ல, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு, சுய நம்பிக்கை, சமூக மரியாதை ஆகியவற்றையும் வளர்த்தது. இந்த இயக்கம் இன்று வரை 5 கோடிக்கும் அதிகமான மரங்களை ஆப்பிரிக்கா முழுவதும் நட்டு வளர்த்துள்ளது. வங்காரி மத்தாயின் பயணம் எளிதானது அல்ல. கென்யாவில் இருந்த ஆட்சியாளர்கள் அவரது முயற்சிகளை பலமுறை எதிர்த்தனர். நைரோபியில் உள்ள உஹுரு பார்க்கை கைப்பற்ற அவர் நடத்திய போராட்டம் மிகவும் புகழ் பெற்றது. அந்த பூங்காவில் உயரமான கட்டிடம் கட்ட அரசாங்கம் திட்டமிட்ட போது வங்காரி மக்கள் போராட்டங்களை நடத்தினார். அவர் தாக்குதல்களையும் கைது நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டார். இருந்தாலும் அவர் பின்னடையவில்லை. இறுதியில் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. 2004 வங்காரி மத்தாயின் பணி உலக அளவில் பாராட்டப்பட்டது. அவருக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. இதன் மூலம் நோபல் அமைதி பரிசு பெற்ற முதல் ஆப்பிரிக்க பெண்ணாக உயர்ந்தார். இந்த விருது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி, ஜனநாயகம் ஆகியவற்றை ஒன்றிணைத்த அவரது பங்களிப்பை மதித்தது. அவர் கூறிய ஒரு முக்கியமான கருத்து, நாம் மரங்களை நடும்போது நம்பிக்கையையும் அமைதியையும் விதைக்கிறோம் என்பதே அது. 2011 வங்காரி மத்தாய் மறைந்தாலும் அவரது பாரம்பரியம் தொடர்ந்து உயிரோடு உள்ளது. கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட் இன்னும் செயல்பட்டு காடுகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழலை மீட்டெடுக்கவும் மக்களை ஊக்குவிக்கிறது. அவர் மாமா மிட்டி, அதாவது மரங்களின் தாய் என்று அன்போடு அழைக்கப்படுகின்றார். வங்காரி மத்தாய் ஒரு சாதாரண பெண்ணாக தோன்றலாம், ஆனால் அவரது சிந்தனைகள் உலகத்தை மாற்றியவை. மரம் நடுதல் போன்ற சிறிய செயல்களும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை அவர் நிரூபித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வாழ்வின் அடிப்படை. எதிர்கால தலைமுறைகளின் நலனுக்காக இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை என்பதை அவர் நினைவூட்டுகின்றார். ஒரு பெண், ஒரு மரம், ஒரு குரல், இவை மூன்றும் சேர்ந்தால் உலகையே மாற்ற முடியும் என்பதை வங்காரி மத்தாய் வாழ்வின் மூலம் காட்டியுள்ளார். அவர் உண்மையிலேயே உலகளாவிய பசுமை போராளி எனும் பெருமைக்கு உரியவர். ஆகவே அருமை நண்பர்களே, நாம் அனைவரும் வங்காரி மத்தாய் அவர்களின் வழியில் நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். பயணம் தொடர்வோம், பயனை காப்போம். நன்றி, வணக்கம்.

0: Gloria canti. நிகழ்ச்சியில் முதலில்
1: வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தெரிவு பெற்ற அபூர்வ சகோதரிகள் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் அவர்கள்.
2: எங்க நம்ம ரெண்டு பசங்களும் படிப்பு முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு.
3: ஆமா,
2: ரெண்டு பேருமே வேலை பார்க்க டவுனுக்கு போக மாட்டோம்னு உறுதியா சொல்லிட்டு கிராமத்திலேயே நம்ம நிலங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சிடலாமே. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சிருங்களே.
3: நீ சொல்றது சரிதான் கமலம். அதுக்கு ஒரு யோசனை வச்சிருக்கிறேன்.
2: என்ன யோசனைங்க அது?
3: நம்ம பக்கத்து கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க. போன மாசம் சிதம்பரத்துல உன் அக்கா மகன் கல்யாணத்துக்கு போனோம்ல.
2: ஆமா,
3: அப்ப பார்த்தேன். 2 பிள்ளைங்களுமே காலேஜ் படிப்ப முடிச்சிட்டாங்களாம்.
2: சரி,
3: நம்ம பையன்களுக்கு பொருத்தமாவும் இருப்பாங்க. நீ என்ன சொல்ற?
2: ஆமாங்க, நான்

0: நம்ம பசங்களுக்கும் பொருத்தமாவும் இருப்பாங்க. ஆனா ஒரே வீட்டை சேர்ந்த ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு மருமகள்லாம் வந்துட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓரம் கட்டிட்டா என்ன செய்யறதுன்னு தான் யோசனை.
1: அதெல்லாம் நீ கவலைப்படாத, ஏற்கனவே நான் நல்லா விசாரிச்சிட்டேன். ரெண்டு பொண்ணுங்களும் நல்ல குணமான பொண்ணுங்க தான்னு பெரியவங்க கிட்ட விசாரிச்சிட்டேன். நல்ல மரியாதையோடு நடந்துக்குவாங்களாம். அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் நம்ம பையன்களுக்கு முடிச்சிட்டா அவங்களுடைய நிறங்களையும் நம்ம பயல்களே பார்த்துக்குவானுங்கல்ல.
0: சரிங்க, நீங்க எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணி தான் பண்றீங்க. எதுக்கும் கல்யாண தரகர வர சொல்லிடுங்களேன்.
1: வர சொல்லுவோம்.
2: ஏங்க, நம்ம புரோக்கர் பொன்னுசாமி நேத்து வரன் பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தாரே, எந்த ஊர் மாப்பிளைங்க?
3: எல்லாம் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற ராஜசேகரன் பசங்களை பத்தி தான் சொன்னாரு.
2: ஓ,
3: அவருடைய ரெண்டு பசங்களும் படிச்சு முடிச்சுட்டு சொந்த கிராமத்திலேயே விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அவங்களுக்கு கிராமத்தில் ஏகப்பட்டு சொத்து சுகமெல்லாம் இருக்கான். நல்ல வசதியான இடம் தான். நம்ம ரெண்டு மகளையும் அவரோட ரெண்டு பையங்களுக்கும் கேட்கறதா நாம என்ன பதில் சொல்றது? உன் பொண்ணுங்களை கேட்டு சொல்லு.
2: சரிங்க.
1: என்ன கமலா, நம்ம சின்ன மருமக காமாட்சி எங்க, மீனாட்சி என்ன பண்றா?
0: நீங்க பார்த்து கொண்டு வந்த ரெண்டு மருமகளும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. என்ன ஒரு வேலை கூட செய்ய விடுறதே இல்ல. அதுலயும் சின்ன மருமக காமாட்சி ரெண்டு பிள்ளைங்களையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. ரெண்டு பேருமே கிச்சனுக்கு என்ன வரவிடுறதே இல்ல. மீனாட்சி டவுனுக்கு போயிருக்கா. என்ன, மீனாட்சிக்கு தான் இன்னும் அந்த கடவுள் கண்ணு திறக்கல. அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும்.
1: சரி, கடவுள் என்ன கணக்கு வச்சிருக்கானோ, நாம என்னத்தை கண்டோம்.
0: ஆனாலும் பாருங்க, மீனாட்சியோட நல்ல குணத்தை, தன் தங்கச்சி பிள்ளைங்க ரெண்டையும் தான் பிள்ளைங்க மாதிரியே பாத்துக்கிறா. அந்த பிள்ளைங்களும் பெத்த அம்மாவை விட பெரியம்மா மேல அவ்வளவு பாசமா இருக்குதுங்க. முருகா, மூத்த மகனுக்கும் மருமகளுக்கும் உன்ன மாதிரியே அழகான ஒரு பிள்ளைய கொடுப்பா.
3: அம்மா மீனாட்சி, எனக்கு ஆண் வாரிசு இல்லை. அதனால உனக்கும் உன் தங்கச்சி காமாட்சிக்கும் சொத்தை சமமாக பிரித்து எழுதலாம்னு யோசிக்கிறேன். அதுக்காகத்தான் உன்னையும் அவளையும் வர சொன்னேன்.
4: அப்பா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அதுக்கு இப்போ என்னப்பா அவசரம்?
3: இல்லைம்மா, எனக்கும் வயசாகிக்கிட்டே வருது. உங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியாக இல்லை. அதனால் எங்கள் கடமையை நாங்கள் சரியாக செய்யணும் இல்லையா?
4: உங்கள் எண்ணம் சரிதான்ப்பா, ஆனால் என்னோட யோசனையே வேறப்பா.
3: என்ன மீனாட்சி, எதுவாக இருந்தாலும் சொல்லு, வெளிப்படையாக பேசு.
4: அப்பா, எனக்கோ குழந்தை இல்லை. என்னோட விதி நான் என்னன்னு சொல்கிறது? இதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அதனால்
3: என்னம்மா?
4: எனக்கு பிரிக்கிற சொத்தையும் தங்கச்சி காமாட்சி பேருக்கே எழுதிடுங்கப்பா. எனக்கு எதுவுமே வேண்டாம்.
5: ஏம்மா மீனாட்சி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இது சரியா வராதுமா. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.
4: இல்லம்மா, நான் உறுதியா தான் சொல்றேன். இத நான் மட்டும் சொல்லல, என் வீட்டுக்காரர்கிட்டயும் கேட்டுட்டு ரெண்டு பேரும் தான் சொல்றோம். எனக்கு பிரிக்கிற சொத்தையும் என்னோட தங்கச்சிக்கே கொடுத்துருங்கம்மா.
3: மீனாட்சி, நல்லா யோசிச்சுக்கம்மா. நாளைக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாமா. நாம எதிர்பாராத சூழ்நிலை வந்தா அது உனக்கும் கஷ்டம், காமாட்சிக்கும் கஷ்டம். உங்க உறவுல சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாதுமா.
4: இல்லப்பா, கண்டிப்பா அப்படி எதுவும் நடக்காது. பாத்துக்கலாம். நானும் எங்க வீட்டுக்காரரும் முழு மனசா சொத்தை எழுதி கொடுக்க சம்மதிக்கிறோம்ப்பா.
3: அப்புறம் உன் இஷ்டம்மா. எனக்கு வேற என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா.
6: மீனாட்சி, கொஞ்சம் இங்க வா.
4: என்னங்க?
6: இப்படி உட்காரு.
4: ஆ, சொல்லுங்க.
6: நாம் ஒன்று நினைக்க, கடவுளோட கணக்கு வேற மாதிரி இருக்கு. நாமளே எதிர்பாராம காலம் போன காலத்தில் நமக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஆயிடுச்சு. அதுகளுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. விவசாயமும் முன்ன மாதிரி இல்லை, வியாபாரமும் படுத்துருச்சு. இந்த லட்சணத்தில் பிள்ளைங்களை எப்படி கார் சேர்க்கறதுன்னே தெரியல.
4: அதுக்கு

0: என்னங்க பண்ணுறது, எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரம்.
1: நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே?
0: என்னங்க எங்கிட்ட போய் இப்படிலாம் பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க.
1: நமக்கு புள்ள இல்லாத காலத்துல உங்க அப்பா உனக்கு பிரிச்சு கொடுத்த பங்குல நமக்கு சேர வேண்டியத உன் தங்கச்சி கொடுத்துட்டோம், ஞாபகம் இருக்கா?
0: ஆமாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எடுத்த முடிவு தானே அது, எழுதி கூட கொடுத்துட்டோமே.
1: ஆமா மீனாட்சி, ஆமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நமக்கு நேரம் நல்லா இல்லை, வாழ்க்கைய ஓட்டுறதே ரொம்ப சிரமமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி.
0: நீங்க பேசுறத பார்த்தா அந்த பங்க இப்போ கேட்கலான்னு சொல்றீங்க போல இருக்கே.
1: ஆமா மீனாட்சி, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன், நீயும் நல்லா யோசிச்சு பாரு, ஒரு நல்ல முடிவு சொல்லு மீனாட்சி.
0: சரி பார்க்கலாம்.
2: வாக்கா, இத்தனை நாளா என் வீட்டுக்கு வர வழி தெரியலையா?
0: காலத்தோட கோலம் அப்படி ஆயிடுச்சு காமாட்சி, நீ எப்படி இருக்க? இப்போ என் சூழ்நிலை கொஞ்சம் சரியா இல்லை, அதனால உன்னை பார்த்து ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன் காமாட்சி.
2: என்ன உதவிக்கா?
0: அது வந்து நாங்கள் உனக்கு எழுதி கொடுத்த சொத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்குறியா காமாட்சி?
2: என்னது, என்ன அக்கா பேசுற? நீயும் அத்தானும் கலந்து பேசி தானே அந்த முடிவை எடுத்தீங்க? நானா கேட்டேன்?
0: உண்மைதான் காமாட்சி நீ சொல்றது, அப்போ மனசார தான் எழுதி கொடுத்தோம், இல்லைன்னு சொல்லல. இப்போ எங்களால குடும்ப பாரத்தை தாங்க முடியல, அதனால திருப்பி கேக்குறேன்.
2: இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேக்குறியே, எனக்கும் பிள்ளைங்க எல்லாம் பெருசாயி அதுங்களுக்கும் ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கற கட்டத்துல இருக்கேன், இப்ப வந்து கேட்டா எப்படிக்கா?
0: காமாட்சி நல்லா யோசிச்சு தான் பேசுறியா, நான் எனக்கு சேர வேண்டிய பங்கை தானே கேக்குறேன்.
2: அக்கா இப்ப சட்டப்படி அது என்னோட பங்கு, ஏன் சொத்து.
0: அப்போ நீ உறுதியா தான் சொல்றியா காமாட்சி?
2: ஆமா உறுதியா தான் சொல்றேன்.
0: என்னோட தலைவிதி இப்படிதான் இருந்தா இப்ப நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் விட்ட வழி. என்னங்க என் போன் அடிக்குது பாருங்க, கொஞ்சம் கை வேலையா இருக்கேன், எடுத்த யாருன்னு பாருங்களேன்.
1: உன் தங்கச்சி காமாட்சி தான் பேசுற மீனாட்சி.
0: ஏன் தங்கச்சியா?
1: ஆமா,
0: நான் நினைக்கிறேன் நல்ல முடிவா எடுத்திருப்பாளோ, கடவுளே கண்ண திறந்துட்ட. ஹலோ
3: அம்மா, மீனாட்சி நீங்க தானா?
0: ஆமா,
3: இங்க ஒரு ஆக்சிடென்ட்மா.
0: ஐயோ ஆக்சிடென்டா? யாருக்கு என்னாச்சு?
3: ஒரு கணவனும் மனைவியும் அடிபட்டு இருக்காங்க, அந்த அம்மா பையில இந்த போன்ல அக்கான்னு போட்டு இந்த நம்பர் சேவ் பண்ணிருந்தது, அதாம்மா கால் பண்ணேன். ரெண்டு பேரையும் ஜிஹெச்ல சேர்த்துருக்கோம், நீங்க அங்க வந்துடுறீங்களா?
4: ஐயோ முருகா, என் தங்கச்சிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவளை எப்படியாவது காப்பாத்திடு, உனக்கு நான் காவடி எடுக்கிறேன். ஐயோ காமாட்சிக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்க கிளம்புங்க உடனே போலாம்.
5: காமாட்சி காமாட்சி, எப்படிமா இருக்க? அவர் எப்படி இருக்காரு? என்னாச்சு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இந்த பாவிதான் காரணம். உன் மனச என்னென்னவோ சொல்லி சஞ்சலப்படுத்திட்ட, அதனாலதான் நீ யோசனை பண்ணி தடுமாறி கீழே விழுந்துட்ட. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு.
2: அக்கா அதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்க்காதக்கா, இது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு. நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேங்கா, நீ என் கூட பிறந்தவ, என் ரத்தம் நீ. உனக்கு குழந்தை இல்லாதப்ப என் பிள்ளைங்களை தாயா இருந்து பாத்துக்கிட்ட பாரு, அதெல்லாம் மறக்கவே முடியாதுக்கா. அதையும் தாண்டி எனக்கு இப்ப ஒரு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்து நிக்கிற பாரு, ஓ அன்புக்கு முன்னாடி சொத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா.
5: காமாட்சி காமாட்சி, ஏதோ நம்ம வாழ்க்கையிலயும் விதி விளையாடிடுச்சுமா, விதி விளையாடிடுச்சு.
2: விதின்ற பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையா இருந்து என்னத்தக்கா சாதிக்க போறோம்? சொத்துலலாம் சந்தோஷம் இல்லக்கா, மனசாட்சி கொடுக்கற தீர்ப்பு பாரு அதுதான் பெருசு. அதனாலதான் நானும் என் வீட்டுக்காரரும் உன்னோட பங்கான ஓ சொத்தை அப்பா எனக்கு எழுதி கொடுத்தாருப்பாரு, அது

0: உனக்கே சேர வேண்டிய பங்கா உனக்கே திருப்பி கொடுத்துடலான்னு இருக்கோம்க்கா. சொத்தை வச்சு வசதியா வாழலாம்க்கா, ஆனா உறவுகள் தான்க்கா வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக்குது.
1: காமாட்சி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சொத்துக்காக பகையா மாறி நம்ம வாழ்க்கைய நம்மளே அழிச்சுக்காம நம்ம ரெண்டு பேருமே அன்புக்கு உண்மையா இருந்தோமே, நிஜமாவே நம்ம அபூர்வ சகோதரிகள் தான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 நாடக போட்டியில் தெரிவு பெற்ற அபூர்வ சகோதரிகள் நாடகம். எழுதியவர் தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்கள். நடிப்பு விராச்சிலை என் முனியையா, குளித்தலை கே சுவாமிநாதன், என் மீரா, யு பங்கஜ விலாசினி மற்றும் பலர். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார், எஸ் ஜான்சன்.
3: சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இனி
4: தேனிலவு நாடகம் கேட்கலாம். எழுதியவர் மானா ராமசாமி அவர்கள்.

0: சம்மந்தி, கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு திருப்தி தானே? ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க, சரி பண்ணிடுறேன்.
1: அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை சம்மந்தி. அழகாவே கல்யாணத்தை பண்ணி நல்லா முடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்கும் ஒரு மக இருக்காளே, அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை சிறப்பா பண்ணி முடிக்க முடியுமான்னு கொஞ்சம் கவலையா இருக்கு.
0: அதெல்லாம் கவலையே படாதீங்க சம்மந்தி. என் மக இப்போ உங்க மக ஆயிட்டா, இனி உங்க மக என் மக மாதிரி நேரம் வர்றப்ப அவ கல்யாணத்தையும் இது போல ஜாம் ஜாம் நடத்தி முடிச்சிருவோம்.
1: ரொம்ப சந்தோஷங்க சம்மந்தி. ராமலிங்கம், ராமலிங்கம்,
2: அடடே வா குருசாமி, வா வா வா வா வா. ஏண்டா கல்யாணத்துக்கு வரல? உன்னை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அத்தனை பேரும் வந்திருந்தாங்கடா, நீ வரலன்னு தான் எனக்கு குறை. ஏண்டா வரல?
3: வரணும்னு தாண்டா இருந்தேன். இதை பாரு, இந்த ப்ரெசண்ட்டை நான் வாங்கி வச்சு 15 நாள் ஆகுது. இந்தா பிடி, 16 பெற்று பெருவாழ் வாழ்கன்னு வாழ்த்துறேன்.
2: ஓஹோ,
3: கல்யாணத்துக்கு முத நாளே திடுதுப்புன்னு ஒரு வேலையா மும்பைக்கு போக வேண்டியதா போச்சுரா. கல்யாணத்துக்கு வர முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அது போகட்டும், கல்யாணம் கனஜோரா நடந்துச்சாமே, கேள்விப்பட்டேன். பரதன் தான் சொன்னான்.
2: அமர்க்களம் தான்டா கல்யாணம். என்ன, இளவரசனா பட்டம் சூட்டாத குறைதான். என் மாமனாரு பணத்தை கொட்டி, இல்ல இல்ல வாரி இறைச்சி தன் பொண்ணோட கல்யாணத்தை பண்ணாரு. சரி சரி வா, உட்கார்ந்து பேசலாம். அவளை அழிச்சிட்டு வர்றேன். இவ தான் என் தர்மபத்தினி, பேரு கார்த்தியாயினி.
4: வணக்கங்க.
3: வணக்கம் வணக்கம்
2: கார்த்தி. இவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதாவது ஸ்கூல்ல 1ஆம் கிளாஸ்ல இருந்து சேர்ந்து படிச்சு காலேஜுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் நாங்க நண்பர்கள் தான். வேலை விஷயமா நாங்க பிரிஞ்சிட்டாலும் அப்பப்போ ஃபோன்ல பேசிக்குவோம். நம்ம கல்யாணத்துக்கு இவனால வர முடியலையா, வேலை காரணமா மும்பை போயிட்டேன்னு பொய் சொல்றான். பொய்ன்னு தெரிஞ்சும் இவன் பேச்ச நம்புறது எனக்கு பழகி போச்சு.
3: அதெல்லாம் இல்ல, கல்யாணத்துக்கு உண்மையாவே வரத்தான் முடியலங்க. ஒன்னு சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பொல்லாதவன். இவனை வசப்படுத்துறது இனிமே உங்க கையில தான் இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க, பொய்னா டன் கணக்குல கூசாம பேசுவான். நான் பொய் சொல்றேன்னு என் முன்னாடியே சொல்றானே, அதுல இருந்தே தெரிஞ்சுக்கங்க.
2: சரி சரி இருக்கட்டும், உன்னை உட்கார வச்சே பேசிக்கிட்டே இருக்கேன். கார்த்தி, இவனுக்கு ஒரு நல்ல காஃபியை போட்டுக்கொண்டா.
3: அதெல்லாம் இப்போ வேணாம் ராமலிங்கம், காஃபி சாப்பிட்டுட்டு தான் வரேன். நான் உடனே போகணும்.
2: போகணுமாவது? இரு குருசாமி, இருந்து என் கூட உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும்.
3: அதெல்லாம் முடியாதுரா, மன்னிச்சிரு. ஆபீஸ்ல தலைக்கு மேல வேலை குவிஞ்சு கிடக்கு, மும்பை வேற போயிட்டேன்னா வேலை எக்கச்சக்கம்.
2: சரி சரி, ஓம் விருப்பம். சரி காஃபியாச்சும் சாப்பிடு. கார்த்தி போய் சீக்கிரம் காஃபியை கொண்டா. சரி, உன் கல்யாணம் எப்போ?

0: என் கல்யாணத்துக்கு தான் நீ வராம போயிட்ட. நான் நிச்சயம் உன் கல்யாணத்துக்கு வருவேன்ப்பா.
1: என்ன நீ மட்டுமா? உன் பொஞ்சாதையும் அழைச்சிட்டு வரணும். அது சரி, தேனிலவு எப்போ, எங்க போறீங்க? ஊட்டியா, கொடைக்கானலா, சிம்லாவா, டார்ஜிலிங்கா?
0: அதெல்லாம் இல்ல, மைசூரு மூணாறு போலாம்னு இருக்கோம்.
1: அதுவும் சரிதான். அறையெல்லாம் ஹோட்டல்ல ரிசர்வ் பண்ணிட்டியா?
0: பண்ணியாச்சு, ஆன்லைன்லயே பண்ணிட்டேன்.
1: என்னைக்கு புறப்படுறீங்க?
0: நாளைக்கு தான்.
1: சரிதான், போயிட்டு வா. என் வாழ்த்துக்கள். என்ன, ஒரு 10 நாள் சுத்துவியா?
0: இல்ல குரு, ஒரு வாரம் தான். ஆபீஸ்ல 20 நாள் லீவு கேட்டேன், 3 நாள் தான் லீவு தர்றேன்னாங்க. ஒரு மாதிரியா பேசி 15 நாள் வாங்கிட்டேன். காபி வந்துருச்சு, சாப்பிடு, அரிட போகுது.
1: ஆரட்டும் ஆரட்டும், சூடா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. காப்பி மணக்குதே, காப்பிக்கும் கைமணம் உண்டுன்னு இப்பதான் தெரியுது.
0: பாரு கார்த்தி, நீ போட்ட காப்பி நல்லா இருக்குன்னு சொல்றாப்ல.

0: என்னங்க டிரைவர்? ஓ மன்னிச்சனங்க, உங்க பேர் என்ன?
1: முத்து. முத்துங்க.
0: நல்ல பேர். ஆமா, டாக்ஸி சின்னதா இருக்குதே.
1: ஆமாங்க, ரெண்டு பேருக்குன்னு சொன்னீங்களா? அதான் முதலாளி இந்த வண்டி எடுத்துட்டு போச்சு சொன்னாரு. அருமையா போகும் சார்.
0: மைசூரு மூணாறு போகணும், அவ்வளவு தூரம் இந்த வண்டி வருமா?
1: வருமானு கேக்குறீங்களே, ஓடுங்க. ஓடும். ஓடுறதுக்கு பேரு தாங்க வண்டி, டாக்ஸி. நின்னுட்டா கையெல்லாம் கடை சரக்கு. ஆமா,
0: நல்லா தான் பேசுறீங்க. பெட்ரோல் ஆயில் எல்லாம் போட்டுக்கிட்டீங்களா? டயர்ல காத்து செக் பண்ணிக்கிட்டீங்களா?
1: சார், போறப்ப பக்கத்து பங்கில பெட்ரோல் போட்டுக்கலாம், அப்படியே டயரையும் செக் பண்ணிக்கலாம்.
0: ஓஹோ, சரிதான். கார்த்தி, நீ சீட்ல உட்காரு, நான் டிக்கியில பெட்டியை வச்சுட்டு வந்துடுறேன்.
2: போயிட்டு வரோம் மாமா.
3: நல்லபடியா போயிட்டு வாங்க. கண்ட இடத்துல கண்டதை தின்னு வயிற்ற கெடுத்துக்காதீங்க. அங்கெல்லாம் இப்ப குளிரா இருக்கும், பாத்துக்குங்க. அப்பப்ப போன் பண்ணுங்க.
2: சரிங்க மாமா. எங்க மைசூருக்கு எப்ப போய் சேருவோம்?
0: இப்ப என்ன மணி? 9:30 ஆகுது. சாயந்தரம் இருட்டுறதுக்குள்ள போய் சேர்ந்துடலாம்.
2: வழியில வண்டி நிறுத்தி மினரல் வாட்டர் வாங்கிக்கலாங்க.
0: சரி கார்த்தி, வாங்கிட்டா போச்சு. முத்து, என்னங்க ஆச்சு? கார்ல ஏதாச்சும் கோளாறா? ஏன் நின்னுடுச்சு?
1: ஸ்பீட் பிரேக்கருங்க சார், இங்க ஒசரமா கட்டி வச்சிருக்கானுங்க. இந்த டிஃபரன்ஷியல் ராடு அது மேல பட்டு இருக்குது. கொஞ்சம் இருங்க சார், இறங்கி போய் பாக்குறேன்.
0: பாருங்க பாருங்க. என்ன முத்து, பாத்தீங்களா என்ன ஆயிருக்கு?
1: என்னத்த சொல்றது, டிஃபரன்ஷியல் ராடு பெண்ட் ஆயி போச்சு சார்.
0: பெண்ட் ஆயிடுச்சா? அப்போ வண்டி ஓடாதா?
1: டிஃபரன்ஷியல் ராடு சுத்தினாத்தான் வண்டி ஓடும். இனிமே தள்ளிக்கிட்டு போய் தான் சர்வீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தணும்.
0: சரியா போச்சு. அது சரி செய்ய எவ்வளவு நேரம் ஆகும்?
1: நேரமா? 4 ஆகும் சார், 2 நாள் ஆகும். முதலாளிக்கு நான் தான் பதில் சொல்லி ஆகணும்.
0: சரி, இப்ப நாங்க என்ன செய்யறது?
1: இங்கேயே வண்டியில இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போய் வேற டாக்ஸி எடுத்துட்டு வர்றேன்.
0: அப்போ நம்ம மைசூர் பயணம் அம்புட்டுதான்.
1: ஏன் சார், வேற டாக்ஸி கூட்டி வர்றேன் சார்.
0: சரி சரி, வாங்க, சீக்கிரம் வாங்க.
2: வேணாங்க, இப்படி தடங்கள்ல பயணம் செய்ய வேண்டாங்க, வீட்டுக்கே திரும்பி போயிடலாம்.
0: ஆமா ஆமா, பயணம் போக வேணாம், வீட்டுக்கே போயிடலாம். இரு, டிக்கியில இருந்து பெட்டியை எடுத்துட்டு வந்துடுறேன், ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடலாம்.
2: அப்போ நம்ம ஹனிமூன் அவ்வளவுதாங்களா?
0: ஏன், அடுத்த பொண்ணு இன்னைக்கு போயிடலாமே. சரி சரி, வா. ஆட்டோ ஆட்டோ. போயிட்டு வர்றோம்ப்பா.
3: நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா. அம்மா காத்தியாயினி, எப்பவும் உன் புருஷன் பேர்ல ஒரு கண்ணாவே இரு. கூட்டத்துல உன்னை விட்டுட்டு எங்காவது போயிட போறான். எப்பா ராமு, ட்ரெயின் எத்தனை மணிக்கு?
0: ராத்திரி 8:30 மணிக்குப்பா.
3: கோயம்புத்தூர்ல இறங்கி மேட்டுப்பாளையம் போகணும் இல்லையா?
0: ஆமாப்பா.
3: ஊட்டில இருந்து திரும்புறப்ப மறக்காம கொஞ்சம் மங்குஸ்தான் பழம் வாங்கிட்டு வாங்க.
0: சரிப்பா.
2: என்ன
0: கார்த்தி, எப்போ நம்ம ஊட்டி போய் சேருவோம்?

0: இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம்னு சொன்னேன், நடக்கல, தடங்கல். இப்போ இந்த ட்ரெயின் சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேரும்னு சொன்னேன்னா அதுவும் நடக்காமல் போயிடலாம். வேணாம், போய் சேர்றப்போ சேரட்டும்.
1: எங்க ட்ரெயின் நின்னுச்சு
0: தெரியலையே.
1: இது எந்த ஊரு?
0: இரு பாக்குறேன். கல்லாறு.
1: ஓஹோ,
0: எங்க என்ன ஆச்சு? வண்டி ஏன் நின்னுடுச்சு?
2: எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை. தண்டவாளத்துல கல்லு விழுந்துச்சு, மண்ணு விழுந்துச்சுன்னு. என்ன பண்றதுன்னு தெரியல.
0: போ, வண்டி இப்போதைக்கு போவாதா?
3: இப்போதைக்குன்னு இல்ல, இன்னைக்கு எந்த ரயிலும் ஊட்டிக்கு முன்னூறு போகாது. ரயில் திரும்ப மேட்டுப்பாளையம் போகும்னு சொல்லிக்கிறாங்க.

0: திரும்ப மேட்டுப்பாளையம் போகும்னு சொல்லிக்கிறாங்க.
1: அப்போ ஊட்டி ஹனிமூனும் பனால் தானா?
2: அப்படித்தான் படுது. கார்த்தி, நாம செய்யறது தப்புன்னு படுது.
1: எதுங்க?
2: கல்யாணம் கட்டிக்கிட்டதும் கோவில் குளம்னு க்ஷேத்ராடனம் போயிருக்கணும். அதுக்கப்புறம் ஹனிமூன் வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். சாமி குத்தம், அதான் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீ என்ன நினைக்கிற?
1: நீங்க சொல்றதும் சரிதான் படுது.
2: சரி, ஊர் போய் சேருவோம். என்ன செய்யறது? அப்பா வருத்தப்படுவாரு.
1: போலாம் போலாம்.
2: என்ன பண்றது?
3: என்ன ராமு, அவசியம் போகத்தான் வேணுமா?
2: என்னப்பா, இது க்ஷேத்ராடனம், திருப்பதி போறோம்ப்பா. கவலைப்படாதீங்க, ஏழுமலையான எங்களை பாத்துக்குவாரு. டூர் பஸ்ல எங்க கூட 40 பேர் வர்றாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க.
3: ஏற்கனவே 2 வாட்டி கிளம்பி தடங்கள் ஆயிடுச்சேன்னு சொல்றேன். என்னவோ மனசு கிடந்து அடிச்சுக்குது. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கப்பா.
2: சரிப்பா, வர்றேன்ப்பா.

0: பஸ் பத்து நிமிஷம் நிற்கும், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் சார்.
1: கார்த்தி இறங்கி ஒரு காபி சாப்பிட்டு வருவோமா?
2: போலாங்க
0: சார். டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம். பஸ் பத்து நிமிஷம் நிற்கும் சார், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம், டீ காபி சாப்பிடுறவங்க சாப்பிடலாம்.
2: என்னங்க இப்படி?
1: ஆமா, ஒரு தடவை தடங்கள் ஏற்பட்டா தொடர்ந்து மூணு தடவை தடங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. சரியா தான் இருக்கு.
2: எங்க கஷேத்ராடனும் சாமி காரியம்னு கிளம்பினாலும் தடங்கள் எங்கேன்னு காத்துக்கிட்டு இருந்து முன்னால வந்து நிக்குதே.
1: நம்ம அதிர்ஷ்டம் அப்படி, யாரையும் குத்தம் சொல்ல முடியாது.
2: இப்போ என்ன செய்யலாம்?
1: நம்ம பஸ் திரும்பிடுச்ச, ஊருக்கு போயிட்டு இருக்கோமே.
2: அப்போ நம்ம திருப்பதி பயணம் அரோகராவா?
1: பழனிக்கு போறதா இருந்தா தான் அரோகரா, இது திருப்பதி யாத்திரை. கோவிந்தா கோவிந்தா.

0: எங்க கொஞ்சம் இங்க வாங்களேன்.
1: என்ன கார்த்தி, ராத்திரி 10 மணிக்கு இங்க மொட்டை மாடியில் நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
0: அங்க பாருங்க, அந்த நிலாவை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குல்ல.
1: ஆமா, அழகா தான் இருக்கு.
0: இன்னைக்கு பௌர்ணமிங்க.
1: அப்படியா? அதான் முழு நிலவு பளிச்சுன்னு இருக்கு, நீல ஆகாயம், அதுல வெள்ளித்தட்டு மாதிரி நிலா, ஒரு நட்சத்திரம் கண்ணுல படலையே. நட்சத்திரம் எதுக்கு? அதான் நீ பக்கத்துல இருக்கிய அருந்ததி நட்சத்திரம் மாதிரி.
0: இப்ப சொல்லுங்க, இந்த ஆகாசத்தையும் நிலாவையும் காட்டத்தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: ஆஹா, லேசான தென்றல் காத்து வீசுது. உன் தலைமுடி மல்லிகைப்பூ வாசம், பக்கத்துல என் அருமை பெஞ்சாதி, நீ எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா.
0: அட பரவாயில்லையே, பாரதி கவிதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா?
1: படிச்சிருக்கேனாவது, இந்த வெண்ணிலாவை பாட்டுன்னு ஒண்ணு இருக்க, அது முழுசாவே தெரியும். தெரியுமா? எல்லை இல்லாதோர் வானக்கடலிடை வெண்ணிலாவே விழிக்கு இன்பம் அளிப்பதோர் தீவு என்று இலகுவை வெண்ணிலாவே வெண்ணிலாவே.
0: பலே பலே, உங்க பாட்டை கேட்க நிலாவே ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்துடும் போல இருக்கு.
1: அப்புறம் வராதா பின்ன? கார்த்தி,
0: என்னங்க?
1: கொஞ்சம் இரு, இப்போ வந்துடுறேன்.
0: என்னங்க, என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க?
1: வாயத்தர ஆ காட்டு.
0: என்னது இது, தேனா?
1: ஆமா.
0: போதும் போதும், வழியுது.
1: கார்த்தி, தேன் நிலவு ஹனிமூன் போகணும்னு இருந்தோமே, அந்த தேன் நிலவு இன்னைக்கு இங்க நம்ம வீட்டுக்கே வந்துடுச்சு.

0: வானத்துல நிலவு, கையில தேல். புரியுதா?
1: இப்போ நீங்க உங்க கையை காமிங்க.
0: ஆ குடு குடு. ஆ போறோம் போறோம். இதுதான் நம்ம ஹனிமூன், தேன் நிலவு.

0: இதுவரை தேனிலவு நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் மானா ராமசாமி அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் எஸ் ரமணி, எம் எஸ் பி கருப்பையா, ஏ சுரேஷ், சிவ முருகையன், எஸ் ஜான்சன், சுஜாதா முரளி ஆகியோர்.
1: இத்துடன் இன்றைய சூரியகாந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: மனசுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாட்டு மதுரை கீதமா. நீங்க விரும்புற பாட்டை கேளுங்க கடிதங்கள் மூலமா. என்ன பாட்டு, எந்த படத்திலேருந்து, இது போதுங்க. பாடலை யார் விரும்புறீங்களோ உங்க ஊர் பேரோட உங்க பேரையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தட்டி விடுங்க. சும்மா காற்றலைகள்ல கேட்கலாம் உங்க பேரோட நீங்க விரும்பின பாட்டையும். மதியம் 1 மணி மதுரை கீதத்துல திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்.
1: எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெற உள்ளது. உடல்நலக்குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி

0: நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசூ பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20 லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 2ம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. 3வது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கேட்டிணைஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸோடு. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்ன சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம் பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

ரசிக்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனதை மயக்கும் மதுர கீதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சித்திராங்கி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் அன்பு நேயர்கள், அண்ணாவளைவு ராஜா, மேலமாங்காவனம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், மாரியப்பன் இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பலே பாண்டியா படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கோல்டன் குப்புசுவாமி, லதா, சந்துரு, விக்னேஷ், மோனிகா, அனுஷ்கா, சூர்யா இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

ஒரு மணி 10 நிமிடத்திற்கு நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து நீதிக்கு தலை வணங்கு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மதுரை செம்மன் சாலை வண்டியூர் சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், உபேந்திரன், ஸ்ரீதேவி, அஷித், பவஷ்யா இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாபு பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள் மலைக்கோட்டை ரங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தன்ஷிகா ஸ்ரீ இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

திருச்சிராப்பள்ளி அன்னை வானொலியில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கற்பகம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் அன்பு நேயர்கள் பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா நக்ஷத்ரா தமிழினி தருண் இமை இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் பள்ளிக்கரணை முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், ஹே மித்ரா இவர்களுக்காக பாடலொலிக்கிறது.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதை மயக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து வரும் விஸ்யமா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் அன்பு நேயர் திருச்சி சரண்யா, இவருக்காக பாடலிதோ.

0: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா?
1: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர்
0: இதோ மாட்டிக்கிச்சு.
2: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
0: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால ஆர்பிஐ வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: காதலே.
1: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரகீதம். மீண்டும் மதுரகீதம் நாளை பகல் ஒரு மணிக்கு எங்கேயும் எப்போதும் இணைந்தே இருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி வந்தடைந்தார். தமது மூன்று நாடுகள் பயணத்தின் முதற்கட்டமாக இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இரண்டாம் கட்டமாக இந்தியா ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். இறுதிக்கட்டமாக நியூசிலாந்தில் அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர், இரு நாடுகளுக்கிடையேயான உறவு நீடித்த நட்பு மற்றும் வளமான எதிர்காலத்திற்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், மக்கள் தங்களது வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை நிறுவ வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை முறைப்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது மன்னிப்பு திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்திற்கு இது தொடர்பான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களையடுத்து ஸ்வகி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவி வரும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பொதுமக்கள் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு செல்லும் இந்தியர்கள்

0: கடந்த 2017 ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தற்போது தளர்த்தியுள்ளது. இருப்பினும் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கு வசிக்கும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறும் அவசர தேவைக்கு ரியாதில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு விதித்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட 20 மொழிகளில் 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி தலைமுறைகளை தாண்டி ரசிகர்களை தன்வசம் ஈர்த்தவர். 33 மாநில விருதுகள், 4 தேசிய விருதுகளை பெற்று இசை உலகில் தனக்கென தடம் பதித்த பெருமைக்குரிய ஜானகி பல குரல்களில் பாடும் திறமை பெற்றவர்.

0: அன்னாரின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆளுநர் திரு ஆர் வி அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மக்கள் விரும்பும் அனைத்து திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பல்வேறு துறைகள் சார்பில் 567 பயனாளிகளுக்கு 2,69,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விருதுநகர் மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு ஆலைகளில் ஏற்படும் தொடர் வெடி விபத்துகளை தடுக்க பட்டாசு ஆலைகளில் விதிமீறல்கள் உள்ளதா என ஆய்வு செய்ய தொழிலக பாதுகாப்பு சுகாதார இயக்ககத்தின் சார்பில் 6 குழுக்கள் மாவட்டம் முழுவதும் உள்ள பட்டாசு ஆலைகளில் தொடர்ச்சியாக ஆய்வு செய்து வருகிறது. விதிமீறல்கள் கண்டறியப்பட்ட 12 பட்டாசு ஆலைகளின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்தும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.
0: தமிழ்நாடு நாள் விழா வரும் 18 தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளையொட்டி திருச்சி, பெரம்பலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6 முதல் 12 வகுப்பு மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் காமராசரின் 124வது பிறந்த நாள் வரும் புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் இன்று நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணாக்கருக்கு இலவச நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கான தொழில் முனைவோர் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வரும் 31 தேதிக்குள் பயிர்காப்பீடு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு காளியூர் பெரிய ஏரியில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த காளியூர் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இத்திருவிழாவில் காளியூர், புளிவரம்பாக்கம், பெரிய கோயில் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குடும்பத்துடன் இன்று கலந்து கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் 10 கிலோவிற்கும் மேற்பட்ட பெரிய மீன்களும் சிறிய வகை மீன்களும் கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு பிடித்துச் சென்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் திருக்கோவில் நடைபெற்ற வளைகாப்பு திருவிழா

0: விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தில் வில்லையப்பர் திருக்கோவிலில் ஆடிப்பூர திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 4ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. ஊஞ்சல் மண்டபத்தில் காந்திமதி அம்பாள் வெண்பட்டு அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். தொடர்ந்து மேளதாளம் முழங்க சீர்வரிசைகளுடன் சுவாமி நெல்லையப்பரிடம் ஆசி பெறும் முயற்சியும் நடைபெற்றது. பின்னர் ஊஞ்சல் மண்டபத்தில் எழுந்தருளி வளையல் பூட்டி வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போதைப் பொருளுக்கு எதிரான மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்றிரவு எதிர்கொள்கிறார். இன்று மாலை நடைபெறும் மகளிர் இரட்டையர் இறுதியாட்டத்தில் சீன பிரான்ஸ் இணை கனடா பிரேசில் இணையுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மக்கள் விரும்பும் திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று மாநில சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: கேட்டிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்.

0: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி நேர்முகம்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். இருக்கிற சந்தை நிலவரம் வந்து சந்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறது அப்பப்போ விவசாயிகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம ஒரே பயிரை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த பயிருக்கு வந்து சரியான விலைன்றத நம்மளால கிடைக்காது. வியாபாரிங்க தான் அந்த விலையை வந்து கடைசியில் தீர்மானிக்கிறாங்க. நம்ம பொருளுக்கு உற்பத்தி பண்றோம்னா அந்த பொருளுக்கு நம்மளே விலையும் வைக்கணும். அதுல ரொம்ப முக்கியமா மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு பொருள் என்னன்னா பாரம்பரியமா நெல் ரகங்கள், அரிசி ரகங்கள். அதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சியான சந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மக்கள் விரும்பி வாங்குறாங்க. விலையும் நிலையான விலை இருக்கு, ரொம்ப ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக்கிட்டு இருக்க ஒரு விவசாயி தான் நீங்க சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க.
2: வணக்கம் ஐயா.
1: உங்க ஊரு பேரு சொல்லுங்க.
2: சுரேஷ் என்னோட பேருங்க. திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் முருங்கப்பட்டி. நாங்க வந்து 2017 இருந்து பாரம்பரிய நெல் விவசாயம் சம்பந்தமா தொடக்க வேலைகளை ஆரம்பிச்சு படிப்படியா விரிவா இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 2012 குமரூர் காலேஜ்ல காலேஜ் முடிச்சோடனே எனக்கு ஐடி கம்பெனியில வேலை கிடைச்சது. போரூர் ராமாபுரத்துல இருக்கிற ஐடி கம்பெனியில நான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். வேலை இழப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப நான் அடுத்த கட்ட முயற்சி எடுக்கிறப்ப நம்மால் வர்ற பேசிய உரைகளை கேட்டு அதுல ஈர்த்து நான் வந்து இயற்கையாக விவசாயம் செய்வது அவருடைய வழியில நம்ம வந்து ஏதாவது சமூக ஒரு பயனுள்ள வேலைகளை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதனால நாங்க வந்து படிப்படியா பாரம்பரிய நெல் விவசாயம் செய்வது நாங்க இந்த தொழில் கொண்டாங்கய்யா.
1: சரி. அதாவது முதல்ல தகவல் தொழில்நுட்பத்துறையில் நீங்க ஒரு இன்ஜினியராக பணிபுரிஞ்சீங்க. அந்த ஒரு கால சூழல்ல பணியில ஏற்பட்ட நிறைய மாற்றம் அதுல
2: வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல 11 மணி 12 மணி வேலை பாக்குற மாதிரி இருக்கும். நைட்டு 3 மணிக்கு வேலை செய்யற மாதிரி எல்லாம் கூட இருக்கும். அதனால படிப்படியா நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக நாங்க பாரம்பரிய நெல் விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு இதுல வரணும்னு வந்துட்டோங்க. இந்த
1: சரி முதல்ல வரும்பொழுது நம்ம நேரடியா பாரம்பரிய நெல் தான் போடணும் அப்படின்னு நினைச்சு
2: பயிற்சி கூட்டம் எல்லாம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல நாங்க தலைவாசல் பக்கத்துல போயிட்டு அவங்களோட மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணோம். கூட்டத்துல இதுல வந்து என்ன சந்தை வாய்ப்புகள் இருக்கு, இது நீங்க செய்யறதுனால என்ன பலன் இருக்கு, நாட்டுக்கு என்ன பலன், மண்ணெல்லாம் மலடாய் போய் கிடைக்குது, அதை வந்து நீங்க எப்படி மாத்த முடியும் அப்படிங்கிற உங்களோட உரையாடல்களை தொடர்ந்து அப்புறம் நம்மாழ்வாரோட உரை, சுபாஷ் பாலேக்கர் உரை, அதெல்லாம் வந்து இணையதளங்கள் வழியாக பார்த்துட்டு நாங்க இதுல வந்து முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோங்க.
1: உங்கள்ட்ட முதல்ல எவ்வளோ இடம் இருந்தது இதை செய்ய ஆரம்பிக்கும் போது?
2: செய்ய ஆரம்பிக்கிறப்ப எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு ஏக்கர் 2 ஏக்கரில் மட்டும்தான் குறுகிய அளவில் தான் நண்பரோடு இணைந்து. நம்மளுக்கு வந்து ஐடி துறையில் இருந்ததுனால விவசாயத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லை. நம்ம பக்கத்து ஊரில் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த தோழர்கள் கூட சேர்ந்து முதல்ல வந்து ஒரு ஆரம்பித்தோங்க.
1: பாரம்பரியமாக உங்களுக்கு சொத்து ஏதாவது இருந்ததா, நிலம் ஏதாவது இருந்ததா?
2: ஆ இருந்ததுங்க.
1: அதில் ஏதாவது விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா முன்னாடி?
2: ஆ ஏற்கனவே வந்து நாங்கள் ஒரு ஹைபிரிட் ரகம் அந்த மாதிரி உரங்கள் போட்டு பண்ணுற நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோங்கய்யா. ஏடி

0: வெட்டி ஆடுதுறை ரகம் அந்த மாதிரி ரகம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் வந்து படிப்படியாக தூய மல்லி, சீரக சம்பா, கருங்குருவி நெல் அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்களை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கய்யா. முதல்ல ஒரு சில இடர்பாடுகள் இருந்தாலும் எங்களுக்கு காலப்போக்கில் நல்ல பலன் இருந்ததுங்கய்யா.
1: சரிங்க. இப்போது அதாவது முதல்ல நீங்கள் பாரம்பரியமாக செய்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க விவசாயம்.
0: எல்லாமே
1: நீங்கள் போய்
0: செஞ்சுட்டு
1: இதை
0: தாங்க
1: பாரம்பரியமாக
0: இருந்தாங்க.
1: செய்ய ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் நிலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்களா இல்லை வேறு நிலத்தில் செய்ய ஆரம்பிச்சிங்களா?
0: வேறு நிலத்தில் தாங்கய்யா, நம்ம நண்பரோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோங்கய்யா. ஒரு குத்தகைக்கு எடுத்து நம்ம ஊர் பக்கத்தில் பாதர்பேட்டைன்னு இருக்குது, அதில் நண்பரோடு சேர்ந்து பண்ணுறது. எங்களோட உறவினர்கள் சேனப்பண்ணலூரில் இருக்கிறாங்க, அவங்களோட உறவினர்களோடு சேர்ந்து அவங்களோட வயலில் போய் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அவங்களோட வழிகாட்டுதல் பெரியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போ நாங்கள் நிறைய பேர்த்துக்கு வழிகாட்டி இந்த இயற்கை விவசாயத்துக்கு அழைத்து வந்துக்கிட்டு இருக்கிறோங்க.
1: இப்போ எவ்வளோ ஏக்கரில் செஞ்சிட்ருக்கீங்க?
0: நாங்கள் வந்து ஒரு 2-3 ஏக்கரில் தாங்க செய்கிறோம். இருந்தாலும் வந்து எங்களோட உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பண்ணுறோம், திருச்சி மாவட்டத்தில் பண்ணுறோம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் அப்படிங்கிற இடத்துலலாம் நாங்கள் வந்து எங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி இதை வந்து ஒரு பரவலாக்கம் பண்ணியிருக்கிறாங்கய்யா. நம்ம வந்து இணையதளம் மூலியமாக இந்தியா ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த பொருளை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கய்யா.
1: சரி, இப்போ நீங்கள் வந்து விளைபொருளாக அதை உற்பத்தி பண்ணுறதை காட்டிலும் சந்தையை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நண்பர்களோட சேர்ந்து பெருமளவுக்கு அப்படி செய்கிறீங்க.
0: ஆமாங்கய்யா,
1: சந்தை வாய்ப்புகளை பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க. அதற்கேற்ற மாதிரி மித்தவர்களை இதில் ஈடுபடுத்தி அவங்கள்ட்ட இந்த பொருளை வாங்கி நீங்கள் சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படியா?
0: ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா.
1: சரி, இப்போ இதில் மொத்தம் எத்தனை ரகத்துக்கான அரிசி நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இப்போது?
0: இப்போ அழிந்து போன ரகங்கள்லேருந்து 168 ரகத்தை மீட்டு எடுத்து பண்ணுறாங்க. அதில் நாங்கள் ஒரு 40 ரகம் வரைக்கும் எடுத்து செஞ்சு ஆரம்பிச்சுட்டு அதில் ஒரு 10 ரகம் மட்டும் நல்ல விற்பனை வாய்ப்புகள் இருக்கிற 10 ரகம் மட்டும் தேர்ந்தெடுத்து நாங்கள் அதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கய்யா. விற்பனை வாய்ப்பு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வருட வருடம் நாங்கள் சீரமைச்சு மாற்றிக்குவோங்க.
1: அதாவது சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உற்பத்தி
0: ஆமாங்க.
1: பண்ணிக்கிறீங்க. சரி, என்னென்ன ரகங்கள்லாம் நல்லா போகுதுங்க?
0: கருப்பு கவுனி, சீரக சம்பா, தூயமல்லி, கிச்சிலி சம்பா, இந்த மாதிரி ரகங்கள் பெரும்பாலும் போவுங்க. சன்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா, அந்த மாதிரி ரகங்கள் போவோம். மதுரைக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொடாரன் சம்பா, சித்திரக்கார், அந்த மாதிரி ரகங்கள், அந்த மாதிரி இது ஒரு சில இடத்துக்கு தகுந்த மாதிரி போகுதுங்கய்யா. சென்னை, திருவள்ளூர் அந்த ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சிலி சம்பா, அந்த மாதிரி ரகங்கள் நாங்கள் பண்ணுறோம். பரவலாக்கமாக பார்த்தீங்கன்னா தூய மல்லிங்கிறது பாரம்பரிய நெல்லிலேருந்து வர அரிசியில் பரவலாக எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு அரிசியாக இருக்குதுங்கய்யா.
1: சரி, இப்போ நீங்கள் வெறும் அரிசியாக மட்டும்தான் விற்பனை செய்கிறீங்களா?
0: ஐயா, நாங்கள் வந்து விதை நெல் பண்ணுறோங்கய்யா. விதை நெல் தான் நாங்கள் நிறைய பேருக்கு அனுப்புகிறோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 100 மூட்டை உற்பத்தி செஞ்சோங்கனாங்கய்யா. அது வந்து மழையை பொறுத்து எங்களுக்கு வந்து ஒரு 50 மூட்டை போவோம், சில சமயங்களில் 100 மூட்டையும் விற்கும். அந்த நெல்லை வந்து நாங்கள் மதிப்பு கூட்டி அரிசியாக கொடுக்குறோங்கய்யா. அந்த 100 மூட்டை நெல்லில் பார்த்தீங்கன்னா விதை நெல் வந்து 60 மூட்டைக்கு நாங்கள் மிஷின் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, கலப்பு இல்லாமல் நெல் மிரட்டின்னு இருக்கும், அதெல்லாம் பதறு எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல் மிஷினில் போட்டு தூய்மையாக்கம் பண்ணி கலப்படத்தை பிரித்து மதிப்பு கூட்டி முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு அது அரிசியாகவும் விதை நெல்லாகவும் 2 பொருளாக கொடுக்குறோங்கய்யா.
1: சரிங்க, இது செய்யறதுக்கு இப்போ உங்க கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க?
0: குறைஞ்சது எனக்கு ஒரு 15 விவசாயிகள் வரைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
1: வெறும் 2 ஏக்கரில் பண்ணால் லாபகரமாக செய்ய முடியுமாங்க? இது இதுலேருந்து நமக்கு என்ன வருமானம் கிடைக்கும்
0: ஐயா? 2 ஏக்கரில் செய்தாலும் நல்ல லாபம் எடுக்கலாங்கய்யா. சந்தை வாய்ப்புகள் இருக்கிற ரகமாக பார்த்து போட்டுக்கணுங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு கருப்பு கவுனிங்கிற அரிசி வந்து நாங்கள் ரெகுலராகவே கொடுத்துட்ருக்குறோம். அந்த ரகங்கள் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் ரொம்ப ஒரு மதிப்பு வாய்ந்ததாக இருந்ததுங்க. 2019, 20, 21, 22 அந்த மாதிரி டைமில் நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை நிறைய விரும்பி வந்து வாங்கிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2022 வந்து பார்த்திங்கன்னா அபரிதமான விளைச்சல் காரணமாக அதோடய விலை இறக்கமாயிருச்சு. அதுக்கு அடுத்த வருடங்கள் பார்த்திங்கன்னா மறுபடியும் விலை வந்து தாறுமாறாக உயர்ந்து விட்டது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 26வது வருஷத்தில் அதோடய விலை ரொம்ப வீழ்ச்சியில் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் மழை, அதை பொறுத்து சந்தையில் என்ன நெல்லுக்கு அரிசிக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோங்க. எல்லாத்துக்கும், எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் அதை சொல்லி கொடுக்குறோங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், வருமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம், வியாபார வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம்.
1: சரிங்க, இப்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பாரம்பரிய நெல் ரகம் போடும்போது நீங்கள் 2 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்தீங்கல்ல, அந்த குத்தகைக்கு எடுத்த நிலத்தில் முன்னாடி ரசாயனம்லாம் போட்டு தான் வளர்த்துருந்துருப்பாங்க.
0: ஆமாங்க.
1: அதை எப்படி மாற்றுனீங்க? இப்போ இந்த 10-15 வருஷத்தில் அதில் என்னென்ன மாற்றம்லாம் இருக்குது நீங்கள் வச்சுருக்க நிலத்தில்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா பசுந்தல் உரங்கள்ங்கிற சணப்பத்தக்க பூண்டு முதற்கொண்டு ஒரு 20 வகையான தானிய விதைகளை போட்டு 45 நாள் மடக்கி உழுவணுங்கய்யா. நறுமண பொருள், எண்ணெய் வித்து பொருள்கள், சணப்ப, தக்க பூண்டு இந்த மாதிரி 4 பிரித்து பார்த்தீங்கன்னா சணப்ப, தக்க பூண்டு, கடுகு, வெந்தயம், ஆமணக்கு, நிலக்கடலை போன்ற தானியங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 20 வகையான தானியங்களை ஒரு 25 கிலோ கலந்து

0: ஒரு ஏக்கருக்கு தெளித்து அதை 45 நாட்கள் கழித்து பசுமாட்டு எரு அந்த மாதிரி எருக்களை போட்டு அதை மடக்கி உழுது பண்ணோம்னா நம்ம கூடிய விரைவிலேயே நம்மளுக்கு மண்ணோட தன்மையை மாற்றி அதோட பலனளிக்க ஆரம்பிச்சிருங்கய்யா. அந்த உரங்கள்லேருந்து நம்மளுக்கு நல்ல மண்ணாக கிடைக்க ஆரம்பிச்சிடும்.
1: சரிங்க, இப்போ நம்ம இந்த மாதிரியான பாரம்பரியமான நெல் ரகம் போடும்பொழுது என்னென்ன விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணுங்க? நம்ம செய்யும்பொழுது என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அவசியமானதுங்க?
0: அதாவதுங்கய்யா, நாங்கள் வந்து விதை நெல் நிறைய பேருக்கு அனுப்புவோங்கய்யா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் ரகங்கள் வந்து ஊற வைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போட்டால் சாயங்காலம் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பாரம்பரிய ரகங்கள் வந்து விதை ஊற போடுற டைம்லேருந்து எல்லாமே ஒரு நார்மலாக அந்த ரகம் 8 மணி நேரம் 12 மணி நேரம்னா இது வந்து 24 மணி நேரம் நீங்கள் விதையை ஊற போடணும். போட்டுட்டு அது உழைப்பு வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். எல்லாமே அந்த ஹைப்ரிட் ரகங்களை பார்த்துட்டு பக்கத்து வயலில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்களோ அதையும் இதையும் நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். இதில் வந்து நெல் ஊற போடுறதுல முதற்கொண்டு விதை நேர்த்தி செய்கிறது பார்த்தீங்கன்னா புதினா கட்டு, மாட்டு கோமியம், வசம்பு, சூடோமோனஸ் கரைசல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் விதையை நேர்த்தி பண்ணணும். ஊற போடுறதுக்கு முன்னாடி விதையை நேர்த்தி பண்ணணும். அதுக்கப்புறம் விதையை முறையாக ஊற வைக்கணும். முளைச்சதுக்கப்புறம் அவசரப்படாமல் பொறுமையாக செய்யணுங்கய்யா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செஞ்சு பண்ணணுங்க.
1: சரி, இப்போ நம்ம நிறுத்தி நிதானமாக செய்யலாம், பட் ஆனால் நமக்கு வந்து அப்பப்போ தேவையான அளவுக்கு வருமானம் வந்தால் தான் ஒரு விவசாயியெல்லாம் தொடர்ச்சியாக விவசாயம் செய்ய முடியும். இப்போ நம்ம இது செய்யும் பொழுது நமக்கு முதல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாங்க?
0: ஆமாங்க ஐயா, இதில் வந்து சந்தை வாய்ப்புகள் இருக்கிறத பொறுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பல தடவை இருந்தாலும் சந்தை வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் இருக்கிறத நோக்கி நம்ம போடணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 4 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு 2 ஏக்கராவது வெள்ளை அரிசி பண்ணுங்கய்யா. தூயமல்லி, கிச்சிலி சம்பா இந்த மாதிரி ஒரு வெள்ளை அரிசிகளாக இருந்தால் நம்ம யாரையும் சார்ந்து இருக்காமல் நம்ம நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்படியே நான் ஒரு நண்பர் இன்னொருத்தருக்கு சொல்லுவார், இன்னொரு நண்பர் அவரோட உறவினருக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பரவலாக்கமாகி நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாங்கய்யா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி நிறைய பேர் மாறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2030லேருந்து இதுக்கு ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குதுங்க. இது வந்து எல்லா பொருளையும் நீங்கள் நல்ல லாபமான காசாக மாற்றலாங்க.
1: சரிங்க, இப்போ புதுசாக யாராவது இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுவீங்க?
0: முதல்ல நிறுத்தி நிதானமாக நீங்கள் வந்து விவசாயம் செய்ய ஆரம்பித்து இதில் தகுந்த ஆலோசனைகள் கேட்கணுங்கய்யா. தகுந்த ஆலோசனை கேட்டு உங்கள் அனுபவ விவசாயிகளை வந்து நீங்கள் நேரடியாக போய் களத்தில் பார்த்து என்ன நெளிவு சுழிவுகள் இருக்குது, எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணும். களை எடுக்கிறது எல்லாம் என்ன பண்ணணும், நாற்றங்கள் ரெடி பண்ணுறப்ப என்ன மாதிரி மெத்தடில் பண்ணலாம். ஒரு சில இப்போ பார்த்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள்லாம் வந்து நீங்கள் நாற்று வந்து 15 நாளைக்கு முன்னாடியே நட்டணும். சம்பா காலத்து பயிர்கள்லாம் வந்து நீங்கள் 18 நாள், 20 நாள், 22 நாட்கள்லாம் பண்ணணும். ஹைப்ரிட் ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே 30 நாள் 30 நாள்னு சொல்லி இவங்க அந்த ஒரு விவசாயத்தில் அந்த நாற்றங்கள் ரெடி பண்ணுறது முதற்கொண்டு நாற்று நடுறது வரையில் விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அந்த நுணுக்கங்கள்லாம் நீங்கள் கேட்டுட்டு பண்ணிங்கனாவே ஒரு பாதி விவசாயத்தை செம்மையாக செய்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் கிடச்சிரும். அதுக்கப்புறம் அறுவடை வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு அனுபவ விவசாய கேட்டு நீங்கள் செய்யணுங்க.
1: இப்போ இந்த இயற்கை இடுபொருட்கள்லாம் சொன்னீங்கல்ல, அதாவது சுபேஷ் பாளையங்கரோட அந்த ஜீவாமிர்தம் இதெல்லாம் இதெல்லாம் செய்யறதுக்கான ஒரு ஆர்வம் வந்து உங்கள்கிட்ட இருக்கு. இப்போ ஒரு சிலரால் செய்யற சூழல் இருக்கு, அது ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் போடுவாங்க. அது பாரம்பரிய ரகத்தை நம்ம எடுத்தோன்னா 1 ஏக்கரில் 1 ரகத்தெல்லாம் போட முடியாது. ஒரு சிலர் 20 சென்ட், 30 சென்ட் அது மாதிரி ஒரு 2-3 ரகத்தை பிரித்து பிரித்து தான் போடுவாங்க. அதுவும் கொஞ்சம் காலம் மாற்றி மாற்றி கூட போடுவாங்க ஒரு சிலர். அது மாதிரி போடும்போது அந்த இயற்கை இடுபொருட்கள்லாம் வெளியில் வாங்குறது நல்லதா இல்லை நம்மளே செஞ்சுக்கிறது நல்லதுங்களா?
0: முடிந்த வரைக்கும் நம்மால் வரும்போது கொண்டு சுபாஷ் பாலகர் முதற்கொண்டு எல்லாரும் சொல்றது என்னன்னா தற்சார்பு விவசாயம், ஜீரோ பட்ஜெட் விவசாயம். தற்சார்பு விவசாயம்னா நம்ம யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மை சார்ந்தே செய்கிற விவசாயம் தாங்கய்யா. அந்த காலத்தில் வந்து 1970களில் பசுமை புரட்சி அந்த வந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே மாட்டு எருவு, சாணம், இலை, தலை இதெல்லாம் வெட்டி போட்டு மிதித்து நம்மளோட விலங்குகளோட துணையோடையே நம்ம விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. நாளடைவில் வந்து யூரியா போன்ற உரங்களை நம்பி விவசாயம் செய்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்.
1: அப்போது இப்போ நம்ம இந்த இயற்கை இடுபொருட்கள் செய்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த அளவுக்கு அவசியம், எல்லாராலையும் செய்ய முடியுமா அதை?
0: எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாங்க. நம்மகிட்டே எல்லா பொருளும் இருக்குது. உங்கள் தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்தில் இருக்கிற இளநியை நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பப்பாளி மரத்தில் இருக்கிற பப்பாளி எடுத்து பழக்கரைசல் தயார் பண்ணலாம். மாட்டில் இருக்கிற கோமியத்தை பிடிச்சி ஜீவாமிரதம், பஞ்சகாவியம் போன்ற இடுபொருள்கள்லாம் நீங்கள் தயார் பண்ணலாம். கசக்கரை பொருள், நொச்சி இலை, எருக்கு இலை போன்றவைகளை வச்சு பூச்சி விரட்டி தயார் பண்ணிக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற மீனோட கழிவுகளை வச்சு மீனமெல்லாம் தயார் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மோர் புளிச்சு போயிடுச்சுன்னா அதில் தேங்காய் ரெண்டை திருவி போட்டு தேமோர் கரைசலாக நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறப்ப நெல் மணிகள் வந்து எடை கொடுக்கறதுக்காக அதை நீங்கள் தெளிச்சு விட்டு பண்ணலாம். நம்ம வந்து ஜீரோ பட்ஜெட் விவசாயம் தான், யாரையும் சார்ந்து இருக்காமல். சப்போஸ் வந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில்

0: ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்கிற அனுபவ விவசாயிகள் நண்பர்கள் இருப்பாங்க. அவர்களை நேரடியாக போய் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு கூட வரலாங்கய்யா.
1: சரிங்க, இது சம்மந்தமாக யாராவது விவசாயிகள் உங்களுக்கு தொடர்பு கேட்டால் சொல்லுவீங்களா அவங்களுக்கு?
0: ஆ, கண்டிப்பாக சொல்லுவோங்கய்யா.
1: அவங்களோட தொடர்பு என்ன சொல்லுங்கள்.
0: 978 994 79 80.
1: இன்னொரு முறை சொல்லுங்கள்.
0: 978 994 79 80.
2: பாரம்பரிய நெல் சாகுபடியில் தனக்குள்ள அனுபவங்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் துறையூர் டி முருங்கைப்பட்டி டி சுரேஷ் அவர்கள்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி குறைதீர் நாள் முகாம், போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மாவட்ட தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் பணியாளர் தேர்வு, புற்றுநோய் சிகிச்சை விழிப்புணர்வு, என் வாக்கு என் உரிமை சிலம்ப விளையாட்டில் சாதனை ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் உள்ளிட்ட பகுதிகளில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு எஸ் ரமேஷ் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் பேசிய மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு எஸ் ரமேஷ்,
1: ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்கோயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கான மக்கள் குறை தீர்ப்பு முகாம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அனைத்து துறையில இருக்கக்கூடிய திருச்சி மாநகராட்சி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே எல்லா துறையிலிருந்தும் இங்க வந்து என்னோட கலந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நிறைய மனுக்களோட அவங்களுடைய குறைகள் எல்லாமே ரிக்வெஸ்டா வச்சிருக்கிறாங்க. பட்டா பிரச்சனைகளை பத்தி போல, தண்ணீர் பிரச்சனை, கால்வாய் பிரச்சனை, வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது மாதிரியான ரொம்ப அடிப்படையான தேவைகள், வீட்டு வசதி செஞ்சு தர்றது, உடல் உபாதைகளுக்கு மெடிக்கல் பெசிலிட்டிஸ் பண்ணி தர்றது, இந்த உரிமை தொகைகள் வந்து கிடைக்காதவங்க அந்த உரிமை தொகைக்காக ரிக்வெஸ்ட் பண்றது, பென்ஷன் கிடைக்காதவங்க பென்ஷனுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது போன்ற அடிப்படை தேவைகளுக்கான அவங்களுடைய குறைகளை வந்து இடம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த குறைகள் எல்லாம் வந்து சரி செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை இந்த குறை தீர்ப்பு முகாம் போல எடுத்திருக்கோம். இது இன்றைக்கு மட்டும் இல்ல, இப்ப ஸ்ரீரங்கம் திருவானைக்கோயில் பகுதியில பண்றோம், அடுத்தது வந்து சிறுகமணி பேரூராட்சியில இதை பண்றோம், அடுத்த ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய மணிகண்டம் ஒன்றியம், அந்தநல்லூர், மணப்பாறை போன்ற ஒவ்வொரு இடங்கள்லயுமே நாங்க நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரிகளோட சேர்ந்து சந்திச்சு அவங்களுடைய குறைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அதற்கான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியாக இதை எடுத்திருக்கிறோம். ஒரு பீரியாடிக்கல் இன்டர்வல்ல மக்களை தொடர்ந்து சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்டறிந்து அதிகாரிகள் மூலமாக அதை சரி செய்து செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும்.
0: திருச்சி பிஷபீவர் கல்லூரியில் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த் கிடியன் பேசுகையில்,
2: இன்றைய நாள் முழுவதுமே மாணவர்களுக்கு ஆன்டி ட்ரக் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். அதுல வந்து காலையில வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பிளக்கார்ட்ஸ் வச்சு நின்று இருந்தாங்க. அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு வந்து ட்ரக் அவேர்னஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுத்தோம். கேஎல்ஏ ட்ரஸ்ட், டீனரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டி, சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட், டீனரியும் சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டும், எல்லா துறைகளும் குறிப்பா யூத் அகேன்ஸ்ட் ட்ரக் கிளப் அந்த கிளப்பும், என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ், என்சிசி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மத்தியிலையும் இந்த ட்ரக் அவேர்னஸ் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்களையும் வருங்கால சந்ததி வந்து இதுல பாதிப்படையக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம்.
0: சமூக பணித்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கப்ரியல்,
3: கவர்மெண்ட் எல்லா பக்கமும் சொல்லுது, த்ரூஅவுட் தமிழ்நாடு எல்லா கல்லூரிகளிலும் குடி மற்றும் போதையை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா இந்த மாணவர்கள் அதுக்கு சிக்கிக்கிட்டாங்கன்னா வெளியில வர முடியல. அதுல இருந்து சிக்காம வர்றதுக்கும் அது நல்லா இருக்கிறது எப்படியும், இந்த மாதிரி ரெண்டு வகையிலையும் பாசிட்டிவாகவும் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாணவர்கள் தான் எதிர்காலம், அவங்க தான் நம்முடைய எதிர்கால சமுதாயம். அதனால ஆசிரியர்கள் வந்து ஏதோ வகுப்பறையில மட்டும் பாடம் எடுத்துட்டு போறது இல்லை, நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஈடுபட்டு செய்யறோம். குடி போதைக்கு எதிரான இளைஞர்கள் அப்படின்னு ஒரு பெரிய டீம் 400 பேர் இருக்காங்க, அவங்களும் ஈடுபட்டு

0: போட்டிருக்காங்க, என்சிசி இருக்கிறாங்க, நாலு விங் இருக்குங்க. எல்லா மாணவர்களும் தேசம், ஊரு, மக்கள், குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஆக்டிவிட்டி மூலமா மற்றவர்களை போய் சென்று அடையறதுக்காக காலையில 7:30 ஆரம்பிச்சோம். இப்போ போய்கிட்டே இருக்கு. குடி மற்றும் போதையை பற்றிய தன்னுடைய தீய விளைவுகள் என்ன, எப்படி உள்ள இருந்தவங்க வெளியே வரலாம், இந்த ட்ரீட்மெண்ட் சென்டர் அவங்களும் ஏறக்குறைய 40 வருஷமா அந்த குடி போதையிலிருந்து மாணவர்களையும் சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக கவுன்சிலிங் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்டால சப்போர்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் நிறைய பேர் லட்சக்கணக்கில் மீட்டிருக்காங்க, குடும்பங்களையும் மீட்டிருக்காங்க.
1: சமூக பணித்துறை தலைவர் டாக்டர் எஃப் கார்ட்டர் பிரேம்ராஜ்,
2: ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மூலமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு பெறப்பட்ட அந்த லிட்டரன்ஸ் வாயிலாக காலையில 8:00 AM சாயந்தரம் வரைக்கும் 10 விதமான நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளை பரப்ப இருக்கிறோம். ட்ரக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க மனதில் பதிய வைக்க

0: கவுன்சிலிங் சென்டர் சென்ட்ரல் கவர்மெண்டால சப்போர்ட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங். நிறைய பேர் லட்சக்கணக்கில் மீட்டிருக்காங்க, குடும்பங்களையும் மீட்டிருக்காங்க.
1: சமூக பணித்துறை தலைவர் டாக்டர் எஃப் கார்ட்டர் பிரேம்ராஜ்,
2: ஆன்டி ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மூலமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு பெறப்பட்ட அந்த லிட்டரன்ஸ் வாயிலாக காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 விதமான நிகழ்ச்சிகளை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்திகளை பரப்ப இருக்கிறோம். ட்ரக் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க மனதில் பதிய வைக்க வேணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பிளக்கார்ட்ஸை வச்சு மாணவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை தொடர்ந்து பப்ளிக்கு ஒரு ஹியூமன் செயின் மூலமா அவங்களுக்கு சில விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி கொண்டு அதன் மூலமா சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டோம். சமூக பணித்துறை பேராசிரியர்கள் எல்லா துறைகளுக்கும் சென்று இங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு துறை மாணவர்களுக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தினாங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி எப்படி உருவாக்கணும், அதுக்கு மாணவர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிற தலைப்புல அவங்க கிட்ட போய் ஒரு மாணவன் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சோசியல் ஈவில் இஷ்யூவை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அதை மக்களுக்கு எப்படி உதவி செய்யலாங்கிற ஒரு கருத்தை மாணவர்களுக்கு சொன்னாங்க. அதை தொடர்ந்து சிக்னேச்சர் கேம்பெயின் தொடங்கி வச்சாங்க. கல்லூரியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் தங்கள் கையெழுத்து இட்டு இந்த ட்ரக்குக்கு அகேன்ஸ்டா நாங்க செயல்படுவோம், மாணவரா எங்களால் என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவித்தாங்க. இந்த 10 நிகழ்ச்சிகளும் செய்யறதுக்கான குறிக்கோள் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 மாணவனாவது அதை செய்தியை எடுத்துக்குவானா, அவன் மூலமா ஒரு 10 இடத்துல இந்த செய்தியை நம்ம சமுதாயத்துல பரப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த பணியை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்.
1: உறையூர் காவல் ஆய்வாளர் திரேஸ் பாலகிருஷ்ணன்,
3: இந்த வயசு இந்த ஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு புரிஞ்ச மீது இருக்கும், புரியாத மீது இருக்கும். கையில இருக்க போன் மூலமா எல்லாம் தெரிஞ்ச மீது இருக்கும், ஆனா ஒண்ணுமே தெரியாது ஃபீல்டுல விட்டா. இந்த ஸ்டேஜ்ல உங்களோட நோக்கம் உயர்வா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அந்த கட்டமைப்பை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் டு நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸ் யூ வில் பி அ ஹையஸ்ட் போஸ்ட் இன் கவர்மெண்ட் ஜாப் ஆர் பொலிட்டீசியன் அண்ட் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ நோக்கமும் உறுதியில நீங்க ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க சாப்பிடற சாப்பாடுல இருந்து, நீங்க அடுத்து படிக்கிற படிப்புல இருந்து எல்லாமே கவனமுடன் படிச்சீங்கன்னா நீங்க பெரிய ஸ்டாரா வரலாம். நீங்க ஸ்டாரா இருந்தாதான் உங்க குடும்பங்கள் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருப்போம்.
1: காஜாமலை மகளிர் மன்றத்தின் திட்ட மேலாளர் திரு எஸ் பாரதி மோகன்,
4: திருச்சி காஜாமலை மகளிர் மன்றம் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு. அந்த தொண்டு நிறுவனத்துல குடிபோதை மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 நபர்களுக்கு மேலானவர்களுக்கு போதையிலிருந்து மீட்டெடுத்து நல்வாழ்க்கை கொடுத்து வந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய நிறுவனம். போதையின் தீமையை மாணவர்கள் மத்தியில மற்றும் பொதுமக்கள் மத்தியில நம்ம வெளிப்படுத்தணும், அதனோட தீவிரத்தன்மையை அவங்க உணரணும், அதன் பிடியிலிருந்து மீட்டு வர்றதற்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல திருச்சிராப்பள்ளி பிஷப் கல்லூரியில் சமூக பணித்துறை சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணாங்க. பிஷப்பர் கல்லூரியோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறதுனால நாங்களும் அந்த இதில் கலந்து இருக்கிறோம். 8:30 நிறைய நிகழ்ச்சிகள், இந்த மனித சங்கிலி எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்க வண்டியில போறவங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு செய்தி போய் சேர்ந்திருக்கு. இதுல நோக்கம் என்ன அப்படின்னா, 20-30 வருடங்களுக்கு முன்பாக இருந்த போதை வேறு மாதிரி இருந்தது, ஆனா இன்றைய சூழல் இருக்கக்கூடிய போதை வேறு மாதிரி இருந்தது. வயசு பாத்தீங்கன்னா குறைஞ்சு வந்து 7ஆம் வகுப்பு மாணவன் போதையில சிக்கி இருக்கிறாங்க, பெற்றோர் கூட்டிட்டு வர்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. எந்த ஸ்டேஜ் எந்த ரோல்ல இருந்தாலும் சரி, ஆசிரியருங்கிற ரோல்ல இருந்தாலும் சரி, பெற்றோருங்கிற ரோல்ல இருந்தாலும் சரி, ஒரு சமூக ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு செயல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, பொதுமக்கள் பொது மனிதன் சாதாரண மனிதன் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருக்கும் இது கூட்டு பொறுப்பு இருக்கு. போதை தேவையில்லை, எனக்கு போதை வேண்டாம் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்றதுக்கு நம்ம யாருமே தயக்கப்படக்கூடாது.
1: கல்லூரி மாணாக்கர் பேசுகையில்,
5: மைசெல்ஃப் அனிஷ் பிட்டோ, ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்டபிள்யூ படிச்சுட்டு இருக்கேன். எங்க காலேஜ்ல வந்துட்டு ட்ரக் அவேர்னஸ் பத்தி இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தணும். காலையில வந்துட்டு ஹியூமன் சைன் நடத்தணும். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னெல்லாம் பண்ணணும், ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணணும், அப்புறம் வந்துட்டு நாங்களே செல்ஃபா ஒரு சாங் ஓனா ரிட்டர்ன் பண்ணி கம்போஸ் போய் நாங்க ஒரு சாங் இன்னைக்கு நாங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். எங்க டிபார்ட்மெண்ட் பசங்க இன்னொன்று வந்துட்டு டான்ஸ் எல்லாம் ப்ளே பண்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற நம்ம சிச்சுவேஷன் வந்துட்டு சின்ன பசங்க வந்து எல்லாம் ட்ரக் யூஸ் பண்றது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஃபியூச்சர்ல வரும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிறது, அவங்க லைஃப் வேஸ்டா போறதுக்காக நாங்க ஒரு இனிஷியேட்டிவா எடுத்து ட்ரக் அவேர்னஸ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி நாங்க நடத்திட்டு இருக்கோம். காலையில இருந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ், ப்ரொவைட் பண்ண கோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அவங்கலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல டீச்சர் சப்போர்ட் இருந்தனால நாங்க இவ்வளவு நல்லா பண்ணோம். டோட்டல் மோட்டோ என்னன்னா, ட்ரக் யூஸ் வந்துட்டு இருக்கவே கூடாது, மறக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
6: நான் புவனேஸ்வரி பேசுறேன், பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் பிஷப் பீப்பர் காலேஜ்ல படிக்கிறேன். ட்ரக்குக்கு அகேன்ஸ்டா வந்து எங்கஸ்டருக்காக நாங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். இதனால நாங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்க கத்துக்கிட்டோம், மத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கறத வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கறத வந்து நாங்க நினைக்கிறோம். இந்த மக்கள் வந்து எப்படியாவது எல்லாத்துல இருந்து விடுதலை படணும் அப்படிங்கறதுக்காக நாங்க வந்து பிஷப் பீப்பர் காலேஜ்ல இருந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றோம்.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணாக்கர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிகண்டம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் திரு வி அழகப்ப

0: பேசுகையில்,
1: 2026 ஆம் ஆண்டில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரவும் அரசு உதவி பெறும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் சுயநிதி தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகியவற்றில் அரசு ஒதுக்கீடு இடங்களில் சேர்ந்திடவும், நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 31/7/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உதவும் வகையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையங்கள், மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகங்களில் சேர்க்கை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி கல்வி தகுதி ஆகும். விண்ணப்ப கட்டண தொகையான ரூ 50 விண்ணப்பத்தாரர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், ஜிபே, போன்பே வாயிலாக செலுத்தலாம். தொழிற்பயிற்சி நிலையங்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
0: திருச்சி மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்விற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக இதன் மாவட்ட அலுவலர் திரு முத்து மாணிக்கம் பேசுகையில்,
2: மிஷன் வட்சல்யா திட்டத்தின் கீழ் திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் ஒரு வருட கால ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற சமூக பணியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. மாதம் 1 தொகுப்பூதியமாக 18,536 வழங்கப்படும். சமூக பணி, சமூகவியல், சமூக அறிவியல் ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றவர்களுக்கும் பணி முன் அனுபவம் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் 1/7/2026 அன்று 42 வயது பூர்த்தியடையாதவர்களாக இருத்தல் வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 18/7/2026 மாலை 5:30 மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, கலையரங்கம் வளாகம், கண்டோன்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரியில் வந்து சேர வேண்டும். மேலும் விவரங்களுக்கு திருச்சிராப்பள்ளி.nic.in என்ற இணையதளத்தினை பார்வையிடலாம் அல்லது 0431241305 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அறியலாம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை புற்றுநோயியல் பிரிவின் பேராசிரியர் முனியசாமி புற்றுநோய் சிகிச்சை குறித்து எடுத்துரைக்கையில்,
3: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு பொது மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கென்று சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. ஆரம்ப நிலை புற்றுநோயாளிகளுக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை மூலம் சிக்கலான அறுவை சிகிச்சைகள் கூட சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. தேவைப்படுவோருக்கு லேப்ராஸ்கோபி சிகிச்சையும் மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் கீமோதெரப்பி மற்றும் டார்கெட் தெரப்பி முதலான சிகிச்சைகள் புற்றுநோய் மருந்தியல் துறை மூலமாக சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றது. புற்றுநோய் கதிரியக்க துறையும் இம்மருத்துவமனையில் உள்ளது. புற்றுநோயின் நிலையினை அறிய உதவும் பெட் ஸ்கேன் வசதியும் இம்மருத்துவமனையில் கூடிய விரைவில் செயல்பட உள்ளது. மேலும் பெண்களுக்கு உண்டான மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் மேமோகிராம் மற்றும் கால்பாஸ்கோபி வசதியும் இம்மருத்துவமனையில் உள்ளது. புற்றுநோயின் புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு திங்கள் புதன் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 முதல் 412 நம்பர் OP செயல்பட்டு வருகின்றது. கேன்சர் குறித்த சந்தேகங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் 9500-671-9666 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆரம்ப நிலை நோயாளிகள் மட்டுமல்ல, நோய் முற்றிய நிலையில் கூட பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர் டிபார்ட்மெண்ட் மூலமாக மருத்துவமனையில் மார்பின் முதலான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது.
0: திருச்சியில் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வை வலியுறுத்தி சிலம்ப விளையாட்டில் சாதனை படைத்த மாணவி சுகிதா எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
4: என் பேர் சுகிதா, நான் ஹோலி கிராஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே சிலம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேஷனல் லெவல்ல கன் ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடந்த 7 வருஷமா நாங்க ஸ்டூடெண்ட்ஸா ஒன்று சேர்ந்து விழிப்புணர்வு நலத்திட்டங்களை சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருச்சியில சென்ட்ரல் கவர்மெண்டோட மை பாரத் கேந்திரா வழிகாட்டுதலின் கீழ் வீரமங்கை வேலு நாச்சியார் இளைஞர் நல சங்கத்தோட தலைவரா இருக்கேன். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்ட எலெக்ஷன் கமிஷன், மை பாத் கேந்திரா, அப்புறம் கலைக்காவேரி நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் வாக்கு என் உரிமை என்ற தலைப்புல நாங்க ஒரு 750 ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம் சுத்திக்கிட்டே 2 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். இந்த எலெக்ஷன் ரேலிக்கு நாங்கள் வந்து சிலம்பம் சுத்திக்கிட்டே போனதுனால பொதுமக்கள் வந்து எங்களை வந்து உற்சாகப்படுத்தி வரவேற்றாங்க. ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த ரேலியை வந்து ரெகக்னைஸ் பண்ணி எங்களுக்கு வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த அங்கீகாரம் எனக்கு மட்டும் இல்ல, அங்க சிலம்பம் சுத்தனை 750 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க.
5: வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட்டை

0: திருச்சி கலெக்டர் கிட்ட காமிக்க போனோம். அவரு என்னைய ரொம்ப பாராட்டி ஒரு புக்ல சைன் போட்டு கொடுத்தாரு. அந்த புக்கோட பேரு வால்காவில் இருந்து கங்கை வரை. இந்த புக்கு வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் வசுந்தரா முரளிதரன்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி

வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில. சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: கேட்டுட்ருக்கிறீங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 3 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ்.
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம் ஒலிக்கும் நேரம் இது. நேயர்கள் பங்கேற்பதும் பாடல்களை கேட்டு ரசிப்பதுமான நிகழ்ச்சி இது. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, 2498-7355, 2986-00-37, SGD குறியீட்டு எண் 044.

0: வணக்கம். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்ட செட்டு செயலர் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்.
1: வேதம் புதியதுல இருந்து கண்ணுக்குள் நூறு நிலவன்ற படத்துல இருந்து பாடல் போடுங்க மேடம்.
0: சரிங்க, அந்த அழகான பாடலை கேட்டு மகிழலாம். இதோ பாடல்.
1: மேடம்,

0: வேதம் புதிது திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சாருக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இன்னைக்கு எஸ் ஜானகி பாடிய நிகழ்கள் படத்திலிருந்து தூரத்தில் நான் கண்டா உண்முகம் அந்த பாட்டை கொடுங்க மேடம்.
0: சரிங்க, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா இந்த பாடலை கேட்கலாம்.
1: ஆமா.

0: பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் பல அற்புதமான பாடல்களை நமக்காக பாடியிருக்கிறார். இசையாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கான புகழஞ்சலியாய் இந்த பாடலை நாம் கேட்டோம். நேரம் இப்போது 3:15:25. நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-0037. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் பட்டுமா நகரத்திலிருந்து திருபுவனம் உதயா.
0: உதயா அவர்களுக்கு பிடித்த பாடல்
1: இந்த விருப்பமான நேரத்தில் விருப்பமான பாடலின் படம் கருத்தம்மா. பாடல் ஓராலே பொண்ணு தாய்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்போம்.
1: நன்றி மேடம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர்லேருந்து விஜயகண்ணன்.
0: விஜயகண்ணன் அவர்களுக்கு பிடித்த பாடல்
1: குங்குமம் திரைப்படத்திலிருந்து சின்னஞ்சிறிய வண்ண பறவை, ஜானகி அம்மாவோட நினைவுக்காக.
0: சரிங்க, எல்லாரும் கேட்கலாம் அந்த பாடலை.

0: சின்னஞ்சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா, அது இன்னிசையோடு தன்னை மறந்து.
1: இசையாய் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எஸ் ஜானகி அவர்கள் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். 4 தேசிய விருதுகள் கிடைக்கப் பெற்றுள்ளார். மாநில அரசின் விருதுகள் தமிழ்நாடு, ஆந்திரம், கர்நாடகம் என மாநில அரசின் விருதுகள் 33 விருதுகளை பெற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய சாதனை! போற்றுவோம், பாராட்டுவோம் அவர் தம் இசை அர்ப்பணிப்பை. நேரம் இப்போது 3:28. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
1: சரவணன் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
2: எஸ் ஜானகி குரலில், முத்துராமன் இடைக்குரலில், தாகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற வானன் நமது தந்தை அந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: அன்னை பூமி மடிமீதும், அன்னை பூமி மடிமீதும் வானமெனும் தந்தை குடை கீழும் இம்மண்ணில் பிறந்த ஜீவராசிகள் யாவையும் காத்தருளும் கொடையோ இயற்கை, இதை போற்றி புகழ்வதில் ஓர் வேட்கை. மறைந்த நம் ஜானகியின் குரலில் இனம் காண செய்யும் இந்த ஈகை, இந்த நேரத்தில் இதை கேட்பது எனக்கு பெரும் உவகை.

0: குரல் மாற்றி பாடுவதிலும் வல்லவர் பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள். குழந்தையாய், குமரியாய், வயதானவராய் என பல்குரல் வித்தகரும் அவர். தேன் சொட்டும் குரலுக்கு சொந்தக்காரர் எஸ் ஜானகி அவர்கள். நமது நிகழ்ச்சியை நடத்தினேய வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல் நீங்க?
1: சித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கிருஷ்ணசாமி சார், தங்களுக்கு பிடித்தமான பாடல், விருப்பமான?
1: எனக்கு 14 வயதுநிலை படத்திலிருந்து செந்தில பூவே, ஜானகி அம்மாவுக்காக.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 3:36 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விருப்பமா? தொடர்பு கொள்ளுங்கள். 2498-7355, 2986-0037, 2498-7355, 2986-0037, 044. நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் தெரிவிக்கலாம். ஆகாஷ்வாணி உங்களுக்காக வழங்கி உங்களை மகிழ்விக்கும் நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், கும்பகோணத்துல இருந்து பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சொல்லுங்க. பாலமுருகன், உங்களுக்கு என்ன
1: விருப்பம்? ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடல கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஓம் சக்தி. வணக்கம்.
0: வணக்கம்.
1: கடலூர் மாவட்டம் ஆறு முதுகிருஷ்ணன் ரெட்டிக்குப்பம்.
0: முத்துகிருஷ்ணன் சார், தங்களுக்கு பிடித்தமான பாடல், விருப்பமான பாடல்?
1: அதாவது வேலையில்லா பட்டதா எப்படா சார்?
0: வேலையில
1: ஜானகி அம்மா நினைவா அந்த பாடல சொல்றேன்.
0: சரிங்க, அந்த பாடல இப்ப கேட்கலாம்.
1: அதுல வந்து ஜானகி அம்மா தாராட்டை பண்ணி போடுவாங்க.
0: ஆமாங்க, ஆமாங்க, ரொம்ப அருமையா பாடிருப்பாங்க.
1: அன்னை வந்து
0: சரிங்க, கேட்போம் அந்த பாடலை.

0: மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடலை நமது நேயர்கள் தங்களது விருப்ப பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாணிப்பந்தல இருந்து பாபு பேசுறேன்.
0: பாபு சாருக்கு பிடித்தமான பாடல், நீங்க கேட்க விரும்பும் பாடல்
1: இது வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து அழகு மலராட.
0: சரிங்க, அந்த அற்புதமான பாடலை கேட்போம்.
1: ஆமா, எங்க மாதிரி இந்திராவுக்கும் மகன் உதயகுமார், யுவபாரதி, மற்ற நேயருக்கும் அதே மாதிரி வந்து இன்னைக்கு ஜானகி அம்மாவோட இருந்த இது வந்து அவங்களுக்கு டெடிகேட் பண்றேன் மேடம்.
0: சரிங்க, அவர்களுக்கு புகழ் அஞ்சலியா இந்த பாடல்.

0: வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் எஸ் ஜானகி, டி எஸ் ராகவேந்திரா ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: முதல் நிலை அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம்ங்க, சொல்லுங்க உங்க பேரு.
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: பூட்டாத பூட்டிகளுக்காக ஒரு பாடல்.
0: சரிங்க, அந்த படத்துல எஸ் ஜானகி
1: காலத்தை வரும் இந்த பாடல் ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்தது.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: வருகிறது.
1: நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
1: ஊரப்பாக்கம் சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
2: மேடம், படம் வந்து உயிரை உனக்காக.
1: உயிரை உனக்காக திரைப்படத்துல
2: பன்னீரில் நனைந்த பூக்கள், இந்த பாடல் வந்து ஜானகி அம்மாவுக்காக திருப்ப பாடல் மேடம்.
1: சரிங்க, அந்த பாடல் கேட்கலாம். கேட்கலாங்க.

0: உண்டு. அவர்களுக்கு மறைவு என்பதே இல்லை. அமரத்துவம் பெற்றவர்கள் அவர்கள். காற்றில் எப்போதும் அவர்களின் குரல் கலந்திருக்கும். நம் நெஞ்சங்களில் அவர்களது சாரீரம் எப்போதும் நிறைந்திருக்கும். பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்களுக்கு புகழஞ்சலியாக இன்றைய விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி அமைந்தது. மீண்டும் வரும் வாரம் ஞாயிறன்று 3 மணிக்கு நேயர்கள் பங்கேற்க காத்திருப்போம். நேயர்களை, விடுமுறை விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
1: நேயர்கள் இப்பொழுது YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி. இயக்கம் YG மகேந்திரன். வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில கூட்டின்னு போறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான். ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலேயே நடந்த கதை. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போறேன். அவ்வளவுதான். வாங்க, உங்களை கதை நடந்த இடத்த கூட்டின்னு போறேன். சங்கரன் ஒரு பண்ணையாறு விட்டு கூட்டின்னு போறேன்.
1: சக்தி, மீனாட்சி, என்ன மட்டும் ரசிடிமா?
2: பாட்டி, நான் என்ன பாவம் பண்ண, என்ன விட்டுட்டேல?
1: சரிடிமா, இந்த கிட்டாவை சேர்த்து ரட்சி. ஏண்டாப்பா நோக்கே, இது நன்னா இருக்கா? நம்மாத்து பண்ணையில வேலை செஞ்சுட்டு போயும் போயும் ஒரு ஆட்டை திருடிட்டிய, நோக்கு வெக்கமா இல்ல?
2: பாட்டி, இவனுக்கு ஆடுதான் அம்புட்டது, வெக்கமா இருக்குங்கிறதுக்காக யானையை திருட முடியுமோ?
1: நீங்க செத்து சும்மா இருக்கலா கிட்டாவே? ஏண்டாப்பா, சங்கரனை பத்தி நோக்கு தெரியாதா? இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய.
2: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்தமே கொதிக்கிறது.
1: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்துல இருந்து நேரா ஆத்துக்குதான் வரப்போறான். என்ன ஆப்போறதோ தெரியலையே.
2: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா? எப்படி பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா?
1: எப்படிடாப்பா? அவன் தான் அத பக்கத்து ஊர்ல காசுக்கு வித்துட்டானாமே.
2: அச்சுச்சோ, வித்துட்டியா? எவ்வளவு கூட வித்த?
3: 10 ரூபாய்க்கு வித்தங்க.
2: அட கடங்காரா, நம்ம ஊர் ஆட்ட போயும் போயும் 10 ரூபாய்க்கு விக்கிறதா? 25 ரூபாய்க்குள்ள வித்துருக்கணும்.
1: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
3: 20க்கே கொடுத்துடலாங்கிறீங்களா?
1: நீங்க செத்து சும்மா இருக்கேடா, முடிக்கிறான் பாரு. ஆட்ட திருடின கள்ளன் ஆட்டம்.
2: பாட்டி, இவன் ஆட்ட திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விட கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுத்து சொல்லணும்.
4: நிறுத்துங்க கிட்டாவையர்.
5: என்ன இது? நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நேர ஆத்துக்குள்ள வரதான நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னமோ ஆட்டு சந்த மாதிரி சாட்டையால் அடிக்கணும், சவுக்கால் அடிக்கணும் கேட்டு இருக்கே. என்ன நடக்கிறது?
2: ஐயா மன்னிச்சிருங்க ஐயா.
5: ஒன்ன நான் மன்னிக்கிறமா? இருடா.
6: கண்ணில் பட்டுதா?

0: அதோட பெருசா இருக்க என்ன தெரியல நோக்கு.
1: எசமா, கட்டின வேட்டி அவரும் போதெல்லாம் இந்த கைய எவ்வளவு சீக்கிரமா போய் சரி செய்யுமோ, அதுபோல உதவின்னு உங்க முன்னாடி வந்து நின்னா எங்க குறைகளெல்லாம் உடனடியா தீர்த்து வச்ச புண்ணியவா நீங்க, புண்ணியவா. அடிக்கடி உங்களையே தொந்தரவு பண்ற மீன் என் மனசுக்குள்ள சின்னதா தோணுச்சு, வேற வழி தெரியலையா, என் குழந்தைய காப்பாத்த நான் திருடிட்டேயா, என் குழந்தைய காப்பாத்த நான்
0: திருடிட்டேன். நீ என்ன புரிஞ்சு வச்சுட்ட லட்சணம் இவ்வளவுதான்ப்பாப்பா. நேக்கு கிடைக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட குடுக்கறதுலாண்டா அதிகம். அத்த கெடுத்துட்டியே, ஆனா உன் பொண்டாட்டி புட்சாலின்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் நேர என்ன பார்க்க வந்தா, ஏன்னா நீ மேச்சல்ல தெரிஞ்ச ஆட திருட போயிட்ட, அவ காய்ச்சல் இருந்த குழந்தையோட இங்க வந்தா. நான் தான் அவன்கிட்ட நாலு காசு கொடுத்து வைத்தியர் போய் பார்க்க சொல்லிருக்கேன், இந்நேரம் பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு சுஸ்தமா இருக்கும், நீ கிளம்பு, ஆத்து கிளம்பு.
2: நினைக்கிறேன்
0: தாய் வழி சொந்தம் சாம்பு மாமா மங்கள மாமி குரல் மாதிரி ஏதோ கேட்டது வந்துட்டா நினைக்கிறேன். அவளும் வந்திருக்கா போல் இருக்கு.
1: சங்கரா
3: சௌக்கியமா,
0: அடாடா அடாடா அடாடா அடாடா அடா, வாங்கோ வாங்கோ வாங்கோ வாங்கோ. என்ன திவ்யமான தரிசனம் உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சாம்பு மாமா மங்களம் மாமி கோப்பு மாமா நீங்க வந்துட்டா,
3: என்ன மிச்ச வச்சிருக்க அந்த பாதம் பருப்ப சத்த எடுங்க.
4: எங்க வச்சிருக்க? வண்டியோட ஒவ்வொரு உருட்டுக்கும் பத்து பத்தா முழுசு முழுசா முழுங்கினியோ
0: பாவம். மாமிக்கு உடம்புக்கு முடியல போல் இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியறதுல போல் இருக்கு. நீங்க இப்படி ஆயிட்டா ஆத்துல சமையல் வேலை எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறது?
4: ஆனா எப்படி கேட்டு சாக்கடைய குத்தி விடுறதுல இருந்து சமையல் வரைக்கும் சப்ஜெக்டா நானே பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதை பண்ணி ஒண்ணு அதை பண்ணிடா,
2: இல்ல மாத்தி மத்தியாவது ஒழுங்கா பண்ணிய. சாக்கடையில இவ்வளோ பெரிய பெருச்சாளி, கம்பு எடுத்து குத்து குத்துன்னு குத்தின நகரவே இல்லையே.
4: போதும்டா போதும், மாட்டினது பெருசாளி இல்ல நானு, குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
2: அதான் கம்பு பாதிய காணும்.
0: அப்போ மாமா நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி நீங்க பொழைச்சது புனர்ஜென்மம்னு சொல்லுங்க.
3: சங்கரா ரொம்ப தான் வாராத, சும்மா சொல்லக்கூடாது. எங்க ஆத்து மாமா ரொம்ப நன்னாவே சமைப்பார்.
2: அதை விட புடவையெல்லாம் நன்னாவே தோச்சு போடுவான்.
3: ஏன் தோச்சு போட்டா என்ன? இல்ல தோச்சு போட்டா என்னங்கிற ஒரு ஆத்திர அவசரம்னா ஒட்ட கொட்ட ஒத்தாசியா இருந்தா என்ன தப்பு?
0: மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல?
2: இந்த கல்யாணம் கால் கட்டு இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. நான் என்ன தேச சேவைக்காக அர்ப்பணம் பண்ணிட்டேன். வந்தே மாதரம்.
4: டே கோபோ, உன் வாயால அந்த புனிதமான வார்த்தைய சொல்லாதரா, வந்தே மாதரம்.
2: இது ரொம்ப புனிதமான வாயே.
4: சங்கரா அது ஒண்ணு இல்ல, எங்க ஜோடி அன்யோன்யத்தை பார்த்து அவனுக்கு பொறாம
2: போய் இந்த ஜோடிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணத்து மேல வெறுப்பே வந்தது.
4: கோபோ நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? சங்கரனை பத்தி பேசதான வந்திருக்கோம், அத விட்டுட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கியே. பேசு,
2: சங்கர விஷயத்த பத்தி பேச வேண்டாமோ?
0: இருங்கோ இருங்கோ இருங்கோ. என்னது இது, இது வரைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ விளையாடிட்டு இருந்தேன், பாக்குறதுக்கு நல்லா சுவாரஸ்யமா இருந்தது. இப்ப என்ன திடீர்னு வண்டி என் பக்கம் திரும்புறது?
3: அது ஒண்ணு இல்ல சங்கரா, எல்லாம் உன் கல்யாண விஷயம் தான்.
0: அதுக்கே மாமி நீங்க வாழ்க்கப்படுறேன், என் கல்யாண விஷயம் தானே. என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
4: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசாண்டே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
0: மாமா வயசை கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
4: இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல.
0: ஆமா குறவா இருக்கிற வேற கூட்டினா அசிங்கம் தானே?
4: அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துச்சா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரிஜபிள் ஆயிடுவேன்.
3: அது மட்டும் இல்ல, 500 சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
2: பாட்டி நோக்கி

0: எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
1: ஏன்
0: பாட்டி ஒரு நாள் பொட்டுன்னு மண்டைய போட்டான்னு
2: வச்சுக்கோ.
0: பாட்டி நீங்க யார வெஞ்சுட்டு இருக்கேன்?
2: உங்களைத்தான் சொன்னேன்.
3: சரி அத உடுங்க, நீங்க தானே இந்த ஆத்துக்கு பெரியவா. சங்கரனுக்கு வயசாயிண்டே போறதோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு எடுத்து சொல்லப்படாதா?
2: நான் சொல்லாம இருப்பேனாடா? ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன், மீறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போறோம். பாட்டி இன்னைக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆள வச்சு விடுறேன்னு.
1: ஆமா நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உள்ள என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தானா
2: நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்.
1: இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிறச்சு, புதுசா ஆத்துக்காரையும் ஊத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சு இதோட விட்டுருப்போம்.
3: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடண்டே இருக்கப்படாது.
1: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன், வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிறேன். சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
2: ஓப்பு சாம்பு, இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வட பாயசத்தோட சாப்பாடு உண்டு.
4: அப்பாடா, ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
5: திருவாரூர் தேர் அசைஞ்சுடுத்தோ.
1: மாமா திருவாரூர் தேர் அசைஞ்சிருக்கு இல்லேன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போனோம்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
3: என்னடி சொல்றான் அவன்?
4: என்னண்ணா உங்களுக்கு புரியலையா? அவன் மனசுல யாரையும் நினைச்சிட்டு இருக்கான். சங்கரா அவன் யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பாத்து பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம்.
3: சொல்லடா கண்ணா, பேசி முடிச்சு வைக்கிறோம்.
1: இருக்குமாமா கல்யாணத்து கூட வைக்கப்படப்படாதா? பொண்ணு இதே ஊர்தான்.
3: பேஸ் இந்த ஊரா? நேக்குதான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
1: ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நல்லா தெரியும், அதனாலதான் உங்களுக்கே வெளியூர்ல பொண்ணு.
3: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
1: சொல்லடா சொல்றமாமா, அது இங்க இருந்து ஒரு ரெண்டு தெரு தள்ளிதான் மாமா.
0: ரெண்டு தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
1: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா என்ன பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பாத்துட்டு கல்யாணம் ஒண்ணு பண்ணிண்டா, லக்ஷ்மி பண்ணிண்டா, என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
3: ஏண்டா சுந்தரேச கணபாடிகள் நாலாத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்காரு. நாலனா கிடைக்கிறதுனா தர்ப்பக்கட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு விச்சுக்கு விச்சுக்கு 40 மைல் கூட நடையோ நடப்பார். அவர் பொண்ணையா? இறங்கியது
4: சங்கரா, என்னடா இப்படி ஒரு குண்டத்தைக்கு போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணு பெற்று வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு குடுக்க நான் நீனு போட்டி போட்டு நம்ம அத்து வாசல் வந்து நிப்பாளே.
0: சங்கரா நல்ல யோஜனை பண்ணி பாரு, புரோகிதம் பார்த்துட்டு பொறங்க எனக்கு அவரால தான் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டம் நடத்த முடியுமோ?
3: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலா அச்சதைய போட்டு பழக்கப்பட்டவரால தான் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்கம் வாங்க முடியுமாடா?
4: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்கார்ந்துட்டு போறவர நாம எப்படி சம்மதி நடத்துக்க முடியும்?
1: என்ன பேச்சு பேசுறேன்? அதுவும் யார பத்தி பேசிட்டு இருக்க? பாருங்க காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட ஒரே நோக்கம்னா சத்தியமா வாய்ந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டான். குலத்தொழில விட்டு கொடுக்கறது பாவம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டு இன்னும் சில பேராது வைதிகாலா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல தேசத்தோ ஏதோ ஒரு ஓரத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளும் இல்லாம போயிட்டான் வைங்கோ, அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.

0: அது இல்லடா சங்கரா.
1: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும். இந்த பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு அவர் காரணா செலவு பண்ண வேண்டாம், அத்தனை செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடியும்னா இந்த காரியத்தை பண்ணுங்க.
2: இன்னும் எதுக்கு மசமசன் முழிச்சுண்டே நிக்கிறே? அதான் சங்கரனே சொல்லிட்டானோ இல்லையோ, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனிங்கோ.
3: பேஷா சங்கரன் சாப்பிட்டு போக சொன்னானே, அதை நீங்க கவனிங்க.
1: பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர்கடமா இருக்கும்.
2: பிட்ல இவ்வளவு நாளா வடிச்சு கொட்டல, சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த ஆத்துல பச்சை தண்ணி.
1: அப்படிங்கிற சுந்தரேச கணபாடிகள் சுந்தரேச கணபாடிகள்
4: மாமா,
1: கணபாடிகள்
4: மாமா,
1: சுந்தரேச மாமா
4: மாமா.
1: ஏ என்ன பிச்சை எடுக்கிற, சுந்தரேச கணபாடிகள்
4: மாமா.
1: பேச பாரு,
3: இவரோட ஜானவாசத்துக்கு கொடுத்தது நினைக்கிறேன்.
1: உங்க ஆத்துல எப்ப சுபகாரியம்?
5: சுபகாரியம் எங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துலதான்.
1: என்ன சொல்றேன், ஒன்னும் புரியலையே.
3: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மண்ணி மங்களம், நான் கோபு.
6: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
2: போதும், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க, விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
5: என்னடி சொல்ற நீ, நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டாருனா?
1: ஈஸ்வரா,
6: அது ஒண்ணு இல்ல சுவாமி, அது ஒண்ணு இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு, சங்கர கோபி நல்லா சொல்ல முடியல, நான் வயிறு பத்தின்னு எரியறதுடா. நீங்க தான் அதிர்ஷ்டம், உங்களை தேடி உங்க சொப்னத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
1: அதிர்ஷ்டமா நேத்தா இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சுவாமி இந்த ஜென்மத்துக்கு.
2: ஐயோ மனுஷன் புலம்பரம் சரேனா சொல்லுங்க.
6: என்னடி மறுபடியும் மறுபடியும் என்னைய சொல்லு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சுவாமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கருக்கு நீங்க வேணா சொல்ல முடியலடா, வயிறு பத்தின சங்கரனுக்கு மாமனாரா ஆக போறீங்க.
1: என்ன சொல்ற, நீ ஒண்ணும் புரியலையே.
3: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உம பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
1: ஏன் பொண்ணு லட்சுமியா?
3: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
6: நாங்களும் சொன்னோமே கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேக்கலையே.
1: என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாட்சம் விட போறதா? வீண் போகல, வீண் போகல. நான் காலாகாலமா பண்ணிட்டு வந்தேன், காயத்திரி ஜபத்துக்கு பலன் கிடைச்சிடுத்து.
3: ஒரு சில பேருக்கு இது மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது உண்டு.
6: நீங்களே பகவான நினைச்சுட்டே இருந்தா எல்லா கிருபையும் உங்களை வந்து சேர்ந்துரும். எங்களுக்கும் கிருபை கொஞ்சம் தேவை.
2: ஆக உங்க பொண்ணு லட்சுமிய எங்க சங்கரனுக்கு கொடுக்க உங்களுக்கு சம்மதம் தானே?
1: என்ன மாமி இப்படி கேட்டுட்டேன், கண்ணு தெரியாதவன் முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமான்னு கேட்டா வேண்டான்னு யாரா சொல்லுவாளா?
2: எதுக்கும் உங்க பொண்ண கூப்பிட்டுரும், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டோம், அப்படியே எங்க சங்கரனை மயக்கின குட்டிய நாங்களும் ஒரு தரம் பார்த்த மாதிரி இருக்கும்.
1: லட்சுமி லட்சுமி
7: கூப்பிட்டேலப்பா,
1: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
8: நன்னாருமா நன்னாரு, சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்ணு லட்சுமி சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா.
3: கணவாடிகள் உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
1: அம்மா லட்சுமி, இவாள்லாம் பெரிய பண்ண சங்கரன் இருக்காரு, அவருடைய நெருங்கிய பந்துக்கள். சங்கரனுக்கு உன் மேல ஏதோ அபிப்பிராயமா? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற அவர் சார்பில் இவாள்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா. நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
7: இல்லப்பா அது வந்து நீங்க
1: என்ன நினைச்சு, நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
7: இல்லப்பா நீங்க தனியா இங்க ஆத்துல.
1: அம்மா நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு

0: நேற்குதான் நல்லா சமைக்க தெரியும் அம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமும் சமைச்சேன். நீ அதை இதை சொல்லி வீடு தேடி வந்த. ஸ்ரீதேவிய வேண்டாம்னு சொல்லிடாத குழந்த, சரின்னு சொல்லு குழந்த.
1: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான் பையன் இஷ்டம்.
2: தாம்பழத்தை எடுத்து அவளாண்ட குடுத்துரும்.
3: இருக்கிறது ரெண்டே பேர், இவ்வளவு பழம் தேவையா?
2: போ, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு.

0: மந்திரி மாமாக்கெல்லாம் நீயே சம்பாவணிய குடுத்துடுற, இல்லன்னா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தின்னு ஒருத்தொட்ட சண்டை போட்டுப்பா.
1: சம்பந்திமால் வாங்கோ. ஆச்சா,
0: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்ப.
2: நான் சாப்பிடல.
1: ஏன்?
2: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிகையில படிச்ச. அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
1: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு
3: இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான்.
0: சரி, வள வளன்னு பேசிட்டு
1: சம்பந்தி புறப்படுறாரோன்னு தாம்பூலத்தை எடுத்து கொடு.
0: போயிட்டே இருக்காரு, போயிட்டே இருக்காரு.
2: நான் இப்ப புறப்படல.
1: அப்புறம்
2: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு இருக்கேன்.
0: கணபாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
2: என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே.
0: நீ எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சது, தள்ளி விட்டுட்டேள். இதே கல்யாணம் உம்மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கர அவன் கை காச போட்டு ஜாம் ஜாம் நடத்தின் இருக்கான். அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நழுவிட வேண்டாமா? அத விட்டுட்டும் வெட்டியா விட்டத்தை பாத்துண்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்து இருந்த சங்கர
1: நினைக்கலாம்.
2: மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவராச்சே, அப்படியெல்லாம் நினைப்பாரோ?
0: நினைப்பான்,
1: நினைக்க வைப்போம்.
2: மாப்பிள்ள கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு
0: போயிருந்தேன், புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்னவோ, உம்ம சார்பா சங்கரன் கிட்ட ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம், நீ போயிட்டே இரு.
2: அப்படின்ற லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்சு, அதெல்லாம் ஒன்னும் செய்யும்.
1: இங்க ரெண்டு பேரும் நல்ல சேமமா தீர்க்கேசா இருக்கணும்.
4: ரொம்ப சந்தோஷம்.
1: பொண்ணு மாப்பிள்ளைய சொன்னேன் பாராவரா குஷும பாத்தியா, போற போது நம்மள குத்தி விட்டு போற.
0: ஆனா ஒண்ணு, கனவாடிகளுக்கு பாடியில மட்டும்தான் கணம்,
1: புத்தியில கணமே இல்ல.
0: நாம சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுத்தும்.
1: கண்ணா இங்கதான் இருக்கேன். கண்ணா சொல்லு.
5: என்ன மாமா, உங்க நான் அவளை அண்டா கூப்பிடுவேன? லக்ஷ்மியோட தோப்பாளர் நின்று பேசணும்னு சொன்னாரு. எங்க அவர்?
0: சம்பவம் நான் சொல்லல, சங்கர வந்தா கேப்பான் தேடுவான்னு கேட்டாதானே, போயிட்டே இருந்தார்.
1: ஆமாடா சங்கரா, இந்த திருநாகேஸ்வரத்துல யார் ராத்திரியும் சத்யநாராயணா பூஜையா, அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்.
5: ஆமா, நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சிட்டு
0: இருந்தேன். சொல்ல வரோம்,
5: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா, நீ என்ன சொன்ன?
5: இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க. இதே கல்யாணம்ங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்யாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருனா, அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். தெரிய வாய்ப்பு இல்லம்மா. அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் வந்திருக்கா? இன்னைக்கு

அஜியா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் அண்ணா இருப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவே சம்மதிச்சேன். பேர்பட்ட மனுஷன் எங்கிட்ட சொல்லாம போனத நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன்? இல்ல நீங்க தான் எடுத்துக்க விடுவேடா. லக்ஷ்மி நேக்கு கிடைச்சது நான் பண்ண அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மாமா, பேர்பட்ட மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: சங்கர லட்சுமி வாழ்க்கையும் ஸ்ருதி சுத்தமா அமைஞ்சதுங்க, நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதே சமயத்துல இந்தியா சுதந்திரத்தை அடையணுங்கிற அந்த இலக்கை நோக்கி போயிட்டு இருந்தது. ஆனா ஒண்ணு, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசுல வளர வளர, சங்கரன் லட்சுமி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது. சங்கரன் லட்சுமிக்கு குழந்தை பிறக்கலங்கிற மேட்டர் தான் இன்னைக்கு ஊர்ல பெரிய டாபிக்கா இருந்தது. ஆரம்பத்துல இந்த பேச்செல்லாம் சங்கரன் அவ்வளவா பாதிக்கல, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துகிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சது.
1: ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொன்னிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கு உங்களாண்ட நான் பேசிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
2: ஆயுசுக்கும் பேசிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசிருந்தா இருக்கும், என்னதான் பேச சாதிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல, உமா குழந்தைய வச்சுன்னு ஏதோ பேத்துட்டு. லட்சுமி, இது நான் வந்து நான் அப்படி சொல்ல வரல, அழாதம்மா அழாது.
1: இல்லண்ணா, நான் என்ன நினைச்சு அழலண்ணா, உங்களை நினைச்சுதான் அழற.
2: என்ன நினைச்சு நீ எழுதியா? எதுக்கு
1: நீங்க என் மனசை திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேன். ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ
2: லட்சுமி இது பாரு, அது நான் தெரியாதரமா பேசிட்டு வர வர நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு புரிய மாட்டேங்குது. ஊரா பேசுறதுலாம் எதுக்கு, என்ன மண்டல போய் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இது பாரு அம்மா லட்சுமி, மன்னிச்சிடும் பாடி, நான் தெரியாதரமா சொல்லிட்டேன், அதுக்காக நீ அழாத. இது பாரு, உன்னை அழாம பாத்துறேன்னு தோப்பனாட்டம் சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நீ அழிய நிறுத்தலையோ அப்புறம் நானும் ஆரம்பிச்சிடும், பாக்கிறது கண்டாவே இருக்கும். சரி பாப்போம், லேசா சிரிய, அது வருதே, அது வருதே, வந்துட்டு ஆதா. நீ சிரிச்சாதான் கோடி சூரிய பிரகாசம் மாதிரி இருக்கு.
1: என்ன குறைச்சல் அம்மா, உங்க பிரயாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா?
2: நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்தது. மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட குடுத்துடும். சங்கரா குடிச்சுட்டோ, அந்த கயிறை கட்டிக்கோடா.
3: சரி
1: நீங்க பேசிட்டு இருங்க, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
4: சங்கரா, சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
2: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சிட்டான், செருவத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது, அப்புறம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் நம்ம கிராமத்துக்கு வந்து கதாகாரம் பண்ணி வச்சிருந்தார். மூணு நாள் நாங்க எல்லாம் போயிருந்தோம், பாட்டி வந்திருந்தாலே.
5: ஏண்டா பண்ணி விசேஷம்னு இத்தியா கேட்ட? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆறுது?
2: அது மூணாவது வருஷம் அம்மா.
4: மூணாவது வருஷம் ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ?
2: ஐயோ புழுப்பூச்சி சொல்ல தாங்கல. ஆமா, அதான் அமாவாசை சொல்லி பூச்சி மருந்து அடிக்க சொல்றேன், அவன் அடிச்சுடா பண்ண முழுக்க. ஆமா, பூச்சி மருந்து
4: என்னன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
6: புரியுற மாதிரி நன்னா கேளுண்டி,
4: லட்சுமி வைக்க ஏதாவது புழுப்பூச்சி உண்டாடா?
2: ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனால மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லமா?
5: இது வரைக்கும் இல்லனா இனிமேல வந்துட போறது.
2: சரி மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்ல, விடு.
5: பிராப்தமாவது போடறங்கயாவது, தப்பு ஓம் பேர்லங்கிறேன்.
2: மாமா சொல்றேன்,
5: சங்கரா உனக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே ஒன்னு தேடி புடிச்சுட்டு பண்ணிய, இப்ப என்ன ஆச்சு?
2: ஏ என்ன ஆச்சு?
5: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
4: சங்கரா பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பெற்றுத்தர தெரியணும்.

0: சரியா சொன்னடி, விசிறி வாழ கூடதான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
1: ஹேமம், ஊர்ல இருக்கிறவாதான் இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கானா? நீங்களும் விடுக்கோ மாமி. சரி, என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
2: தலையெழுத்து அப்படியே முட்ட முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
1: என்னமாமா சொல்றேன், புரியல?
0: அது சங்கரா, உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்போ.
2: அது சங்கரா, உன்ன மாதிரி பெரிய மனுஷாலாம் சுலபமா தேடிக்க கூடிய வழிதாண்டா. மணி சொல்லுங்களே. மணி,
3: இதுல ஒன்னும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை. சொல்லுங்களேண்ணா.
0: என்ன சொல்ல சொல்ற? நீ வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோயா.
1: என்ன வார்த்தை
0: சங்கரா? கண்ணா கோவப்படாம நான் சொல்றதை கேள்றா கண்ணா.
1: இல்ல இல்ல
0: கண்ணா, உன சின்ன குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் மோல்யோ. உனக்கு ஏதாவதுனா எங்களால ஏதோ போச்சுன்னு இருக்க முடியாதுரா கண்ணா.
1: இல்ல, எல்லாம் உன் மேல ஒரு வாஞ்சதான்.
0: அங்க சொல்றத கேள்றா கண்ணா.
2: சங்கரா, நோக்கு ஒரு புத்திர பாகிய வேணுங்கிறதுக்கு தான் உன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றோம்.
3: அதுக்காக நீ லட்சுமிய ஒதுக்கி வைக்கணும் அவசியம் இல்லை.
2: சங்கரா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியில பெத்துட்டு உன கேலி பேசினால இந்த ஊரா அவ மூஞ்சில கரிய பூச வேண்டாமா? நடராஜ ஜட்டாவல்லவரோட பரம்பரை,
0: ஜட்டாவல்லவரோட பரம்பரை வாரிசு இல்லாம இருக்கலாமா? சங்கரா
2: சங்கரா மொத்தமோட நாங்க பாத்துக்கிறோம்.
1: என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? குழந்தை குழந்தை குழந்தை நீங்களும் பத்து வாமாய். ஆமாய், ஆமா, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்க. வெள்ள தரகாட்ட முடியல. ஏ, நம்ம பண்ணல வேலை பார்த்துட்டு இருக்கோட. அந்த பக்கம் போனா போறோம். உன்னே முட்டாக்க போட்டுட்டு அதோ போறா பாருங்கோ. முட்டாளர் சங்கரன், அவனுக்கு வாரிசு இல்லை. குழந்தை கொள்ளி வைக்க ஒரு வாரிசு. என்னத்து கொள்ளி வைக்கணும், என்னத்து கொள்ளி வைக்கணும்? நம்ம ஊர் வெயில போய் படுத்தா போறோம். அதுக்கா அதுக்கா மாமா, நான் வந்து லக்ஷ்மி ஒதுக்கி உங்களுக்கு தெரியாது மாமா. லக்ஷ்மி ரொம்ப சங்கமான குழந்தை. ஆமா, அவன் என்னை எப்படி பாத்துக்கிறா தெரியுமா? இந்த தாயாட்டம் பாத்துக்கிறான். குழந்தைக்காக போய் அது நீங்க என்ன பண்ணுங்க மாமா.
4: பாட்டி, நீ கவலைப்படாதே. லக்ஷ்மி, சங்கரன் இவளோட பேச்சு தாங்காரிக்கு ஏதோ தலையாட்டிட்டு போயிட்டான். சரின்னு எல்லாம் சொல்லி விடல. இவெல்லாம் நன்னாவே இருக்க மாட்டான். எங்க போற?
5: இல்ல, அவளுக்கு எல்லாம் ஏதாவது ஆகாரம்
4: ஒன்னும் வேண்டாம். பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: ಅಪ್ಪ.
1: ಮಾ ಲಕ್ಷ್ಮಿ. ಅಮ್ಮ, ಏನಾದ್ರು ವಿಶೇಷಮ್ಮ? ದಿಢೀರ್ನು ವಂದಿರ್ಕ? ಮಾಪ್ಳ ವಂದಿರ್ಕಾರಾ?
0: ಇಲ್ಲಪ್ಪ, ನಾ ಮಟ್ಟ ತನಿಯಾ ವಂದಿರ್ಕೆನ್.
1: ಮಾಪ್ಳ அப்புறம் வரலாரா?
0: அநேகமா அவர் வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற? மாப்பிளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்குதான் சக்காளத்தி வரப்போற.
1: என்னமா சொல்ற? மாப்பிளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ எதுவும் பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: நேக்கு குழந்தை இல்லைங்கிறதுதான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. குடுங்கப்பா, ஏ விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை பிறந்தாரத்துக்கு அனுப்பிட்டாரா?
0: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இணைஞ்சலா இருக்கும்னுட்டுதான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
1: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லன்னு எடுத்து சொல்றேன். சொன்னா மாப்பிள்ள கேப்பாருமா?
0: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேக்குற நிர்மத்தர் அவர் இல்லப்பா. விடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி விடுங்கோ.
1: விதி அந்த பாழா போன விதி தான். பிறந்ததுல இருந்து என்ன பாடா

0: பாப்பா என்னப்பா நீங்கோ, நீங்களும் இப்படி அழுதுனா அப்புறம் நேத்து யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்த போது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன்? அசத்தோமா சத்கமயம் தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? விடுங்கப்பா, பாத்துக்கலாம் பகவான்கா.
1: பாத்தியாடா பாத்தியாடா சங்கரா, எங்களாண்ட சொல்ல வேண்டாம், நாங்க வேண்டாதவளா போயிட்டோம். ஆனா பாட்டி ஆத்துக்கு பெரியவா, அந்த மரியாதைக்காவது ஒரு வாட்டி அவளாண்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். சங்கரா, நீ அவளை வழிய போய் ஐஷன்

0: மட்டும் சொல்லிட்டு போயிருக்கலாம்.
1: சங்கரா, நீ அவளை வழிய போய் ஐஸ்வர்யில் வந்து வச்சுக்கோ, ஏன் சொர்ன்னு ஏறிடும் முருக மரம்.
2: இவ்வளவு இருக்கிறவ இந்த 3 வருஷத்துல ஒரு பிள்ளைய பத்தி காமிச்சிருக்கணும், அதுக்கு துப்பு இல்ல. ரோஷம் மட்டும் நன்னா போத்துட்டு வரது.
0: அவனை பாடுறா கோப்பு, குழந்தைனா அவன் வெகுலி, அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். ஏடா கோப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும், தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே.
1: அத விட்டுட்டு சொல்லுவாளேடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது,
3: இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
2: போறோம் போறோம், அண்ணா உன் தம்பியும் சேர்ந்துட்டு அவன் மனசுல கழிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா, இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா, நமக்கு என்ன வம்பு? வாங்க
4: தெரியாம கேக்குற நீங்களா, உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கு? ஒரு பொண்ணு பேர் ஏதோ சொல்லல,
0: சரஸ்வதி
4: ஏதோ ஒரு அவதி, பேசி பேசி நிச்சயம் பண்ணு.
0: சங்கரா, பொண்ண ஒரு தடவை நீ பாக்க
4: வேண்டாம். மாமா, நான் பொண்ண பாக்க வேண்டாம். அதான் நானா பார்த்து பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கல. போதும்,

0: அம்மா, இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ஸ கோத்திரம்.
1: பேஷா பண்ணிடுறேம்மா. அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லட்சுமி, நன்னா இருக்கியா?
0: நான் நன்னா இருக்கேன் கிட்ட மாமா. நீங்க நன்னா இருக்கலா?
2: நன்னா இருக்கேம்மா. நீ சங்கர்னு பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர்ல அவனுக்காக அர்ச்சனை பண்றத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
0: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு மாமா? நாங்க ரெண்டு பேரும் உடம்பால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மனசார இன்னும் சேர்ந்துதானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.

0: ராகி நட்சத்திரம், துலா ராசி, கோத்திரம்
1: ஸ்ரீவத்ச கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
0: யாரு?
1: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு ரச்சனையா பண்ணி
0: வைக்கிறேன். திடீர்னு காணாம போயிட்டே.
2: அது இது வஜ்ர கடை இரும்பு வேலை பார்த்தேன்.
0: யாரு?
2: இல்ல, இரும்பு கடை வஜ்ர வேலை வந்திருந்தா, அவனோட பேசிட்டு இருந்தேன்.
0: நானே
2: ரொம்ப காலம் கழிச்சு நித்தமா பார்த்தேன்.
0: ஏனா லக்ஷ்மி அக்கா ரொம்ப அழகா இருப்பா, நன்னா சமைப்பா, ஜோரா பாடுவான்னு சமயம் கிடைக்கிறதெல்லாம் வாயார மனசார புகழ்றீளே. அப்புறம் ஏன்னா அக்காவை ஆத்த விட்டு அனுப்பிச்சுட்டேன். லக்ஷ்மி அக்காக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஆத்த விட்டு
2: அனுப்பிச்சுட்டேன்.
0: இல்ல, ஒருவேளை

0: நேக்கும் குழந்தை பிறக்கலன்னா லக்ஷ்மியாக்கா கதிதானா எனக்கும்.
1: பர்மா சரஸ்வதி, நீ ரொம்ப கேள்வி கேட்கற. நேக்குதான் உடம்புக்கும் தெம்பு இல்ல, அதனால நான் தூங்க போறேன். நீயும் விளக்க அணைச்சு தூங்க.
0: விளக்க உங்களாலதான் நான் சுலபமா அணைக்க முடியும். சுவிட்ச் ஒசரக்க இருக்கு, நீ கேட்டாதுன்னு.
1: பட்டீஸ்வரம் பட்டாபி ராமையர் பலகாரம் நினைச்சிட்டு பட்டாசு வாயில போட்டு பட்டாரம் வச்சுடுத்து அப்படின்னு இந்த தடவை நான் விஷயத்தை மாத்தி சொல்ல போறதில்ல. மாமி கவலைப்படாது, நீங்க கேட்க வந்தது பதிலுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டுத்தையும் நானே சேர்த்து சொல்றேன். நான் விசிராந்தியா இருந்து கேட்டு போங்க. மாமி இதையா கேக்குறா விசேஷம்னு இல்ல இன்னும் சத்தனா இல்ல கேப்பா. சங்கரா சரஸ்வதி ஆத்துல இருக்காளோட? இருக்கா மாமி? ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ? ஐயோ இருக்கு மாமி, அமாவாசை சொல்லி மருந்து அடிச்சு விட்டுருக்கேசி அசடு. நான் அத்தையா கேட்டேன், சரஸ்வதி வயத்துல ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்ல மாமி. உடனே அவர் இது வரைக்கும் இல்லன்னா இனிமே நான் வந்துட போறது. சரி மாமா, எனக்குதான் பிராப்தம் இல்ல. உடனே அவர் நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பண்ண பதிலா, அதாவது இப்படி ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா முத பொண்டாட்டியோடவே நன்னா இருந்துக்கலாம்டா. உடனே அவர் அதுக்கு மாமி உடனே, சங்கரா பொண்டாட்டியா இருக்கிறவ அழகா இருந்துட்டா மட்டும் பத்தாதுரா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பத்தி தர தெரியணும். இதெல்லாம் யாரோ எங்கயோ யாருக்கோ எப்போ சொன்ன மாதிரி காதல எதிரொலிக்கிறதா?
2: மங்களா யாரு இதெல்லாம் சொன்னதே?
0: எல்லாம் நீங்க தான் சொன்னேன்.
2: நான் மட்டுமா சொன்னேன்? கோபு கூட தான் சொன்னா.
1: வண்டி மட்டும் வாய வச்சுட்டு சும்மா வருது. உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. நம்ம யாரு இப்போ நடராஜ சட்டாவல்லவர் பரம்பரை ஆம்பளை ஆம்பளை வாரிசு வேணுமே. பொம்மநாட்டில் மனச பத்தி நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு என்ன கவலை? இத பார்க்க வேணுமே, நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீங்களா என் தாய் வழி பந்துக்குள்ளாயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நல்லா இருங்கோ, நல்லா சாப்பிடுங்கோ. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன்னு தயவு செஞ்சு.
3: சங்கரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காது. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதியர்தான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனச நீ நோகடிச்சிட்ட. அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குறுகி மன்னிப்பு கேள். அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
1: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நெல்லு இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆத்தா எல்லாருமே? நீங்க பாட்டுக்கு ஒருவேன் சொல்லாம கூட போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா. கிட்டா வேறு ஏதோ பேசிட்டு இருந்த.
0: கிட்டா மாமா சரியா தானே நான் சொன்னா? அதான் புறப்பட்டுட்டேன்.
1: எங்க
0: வாங்கண்ணா லட்சுமி அக்கா விஷயம் வந்துடலாம்.
1: மாமா என்ன மன்னிச்சிருக்கோம், நான் மகா பாவம் பண்ணிட்டேன். லட்சுமியோட மனசை நான் ரொம்ப நோகடிச்சுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை எங்க ஆத்துக்கு அழைச்சிட்டு போய் மறுபடியும் கொடுத்து நடத்தணும்ன்றதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன். இது பாருங்க, இது என்னோட அபிப்பிராயம் மட்டும் இல்ல, என் பாரியாரோட அபிப்பிராயமும் இதுதான். அதனால நீங்க லட்சுமிய ஒரு வார்த்தை கேட்டு அவ சரின்னு சொன்னா என் கூட அனுப்பி வைங்க மாமா.
4: பாப்ல நீங்க சொல்றது
1: நிஜம்தான்.
4: பாப்ல நீங்க நல்லா இருக்கணும். லட்சுமி மறுபடியும் வாத்து கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த போறோம் சொன்னதை கேட்டவன எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா லட்சுமி லட்சுமி
0: கூப்பிட்டேனப்பா.
4: மாப்பிள மனசுல வந்து வந்திருக்கிறாருமா, அவர் உன்னை மறுபடியும் வாத்து கழிச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படுற. நான் சரின்னு சொல்லிட்டே போடுங்க. நீ என்னமா சொல்ற?
5: இல்லப்பா அது வந்து
4: மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்தமா. நேக்கு சந்தோஷம், சரின்னு சொல்லு குழந்தை, சரின்னு சொல்லு.
5: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான் பையன் இஷ்டம்.

0: ரொம்ப சந்தோஷம்டாக்கண்ணா, நல்லா
1: இருக்கு. அப்பவே சொன்னோமேண்ணா, லக்ஷ்மி இந்த ஆத்துல காலடி எடுத்து வச்ச நேரம் சுபகாரியம் நடந்துடுத்து. லக்ஷ்மினா, லக்ஷ்மி தான்.
0: நம்ம தான் அப்பவே சொன்னோமேடி.
2: அதான் அன்னைக்கு விந்தையா இருக்கு. நீங்க அப்பவும் சொன்னேள், இப்பவும் சொல்றேன். ஆனா சுபகாரியம் நடந்துடுத்தோ ஆம்பளை குழந்தை லட்சுமி,
3: அவளை பார்த்த உடனே அடுப்புல பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
2: அத வர வர அவளும் குறிப்பறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா பாவம் லட்சுமி, நல்லா கேட்டுக்கோ, வளா இருக்காளே பாவம். அடிக்கடி ஏதாவது டூரு தேசாந்திரம் போயிட்டே இருப்பா. உடம்பு பாவம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால இந்த வாட்டி அவளுக்கு சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாவே போடு.
4: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா, கும்பகோணத்துல கும்பகோணத்துலதான் நாக்கு என்னமா சிவக்குறது.
3: அசடு, நாக்கு நன்னா சிவக்குறதுன்னா ஆத்துக்காருக்கு மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மக்கு
4: போங்கக்கா.
2: லட்சுமி, லட்சுமி, நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம். கூப்பிட்டு சொல்லமா போயிருது. லட்சுமி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா, இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடி எடுக்கதான் வேண்டிட்டு இருக்கோம். நான் ரெண்டு பிரஷர் கார் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு கார்ல நாம எல்லாம் போறோம், இன்னொரு கார்ல அந்த வேப்பத்தூர் கோஷி வரதேங்கிறது பாவம். வளவலன்னு பேசினதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம். அவளு வரட்டும், நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போயிடுவோம். என்ன நிறைய இருக்கும்.
3: குழந்தை ஐஷண்டு நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க, நான் ஆத்துல பாட்டிக்கு துணையா இருக்கேனே.
2: ஏன் பாட்டி இந்த ஆத்துல தனியா இருந்தது இல்லையா? இந்த மாதிரி சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமா
3: இல்ல பெத்தவா, நீங்க ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நன்னா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
2: ஓஹோ, இந்த பாருமா, இந்த லோகத்துல மத்தவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என் குழந்தைக்கு பெத்த விடம் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்கறியே, வளர்க்கறவ நீ வேணுமா?
5: என்னண்ணா இவர் இவ்வளவு வேகமா ஓட்டுறார், பயமா இருக்கு. நான் கொஞ்சம் மெதுவா போ சொல்லுங்கண்ணா.
6: டேய் சாம்பாளி, வண்டி கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா.
7: ஐயா
6: சரஸ்வதி பயப்படாத, மெதுவா ஓட்டு.
7: ஐயா ஐயா, வண்டியில பிரேக் பிடிக்கல. ஐயா பிரேக்
5: பிடிக்கல.
7: பாட்டி பாட்டி,
5: என்ன ஆச்சு கிட்டாவே? எதுக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு வர?
7: சுவாமி மலைக்கு போன சங்கரனும் சரஸ்வதியும் பின்னாடி வேற ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தா, அவளுக்கு ஒண்ணு ஆகல. ஆனா குழந்தைய அனாதைய தவிக்க விட்டுட்டு சங்கர போய் சேர்ந்துட்டா பாட்டி. சங்கரா
5: சங்கரா
2: வெளில
5: போயிட்டு வரேன் பாட்டி. நான் எங்க இருந்தாலும்

0: அதை நினைப்பாவே தான் பாட்டி இருப்பேன். என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் குழந்தை பத்திரம் பாட்டி, நான் வரேன் பாட்டி.
1: இல்லடி, எங்க போற? யாரு சொன்னாலும் போற? இந்த ஆத்துல நோக்கு இல்லாத உரிமையா இவாளுக்கெல்லாம் இருந்துட போறது? இதோ பார் லட்சுமி, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய விட்டு நீ ஒரு க்ஷணம் கூட பிரியப்படாது. கடைசி நேரத்துல சங்கரனும் அததாண்டி ஆசைப்பட்டிருப்பான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா நம்மள பேசவே விடாதிக்கு இவெல்லாம் ஊமையாவே ஆக்கிட்டுவா. நான் சொல்றேன், அந்த குழந்தைய உன் கையில எடுத்துக்கோ, அது ஓ சொத்து. எங்க போய் எப்படி வளர்த்துக்கிறியோ நீயே வளர்த்துக்கோ. உன்னை யார் என்ன பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன்.
0: அதுக்குள்ள ஆய்க்கு வந்தபடி எல்லாம் பேசறேளே. நன்னா இருக்கிறவர் மனசை கெடுத்து அவருக்கு ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சேன். உரிமை கொண்டாடுறவளா இருந்திருந்தா அன்னைக்கு இந்த ஆத்தை விட்டு நான் போயிருப்பேனா? அவருடைய சொகத்துக்கு எந்த பந்தமும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுனாலதானே நான் போனேன். மறுபடியும் நானாவா இந்த ஆத்துக்குள்ள வந்தேன்? தானாவா வந்தேன்? அவராதானே என்ன வாக்கிய வந்த ஐஷன் வந்த சரஸ்வதிக்கு கர்ப்பம் தரிச்சப்போ இதே வாயால என்ன சொன்னேன்? லட்சுமி இந்த ஆத்துல கால் எடுத்து வச்ச நேரம் சரஸ்வதிக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதே வாயால என்ன தொடகாலின்னு சொல்றேளே. மாமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பாருங்க, இந்த குழந்தை நேக்கு பொறக்கலனாலும் எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுதான் தெய்வ சங்கல்பம். இல்லன்னா இவாழ்கிட்ட அந்த குழந்தைய பிரிச்சு என் கூட பிரயாணம் பண்ற மாதிரி அந்த பகவான் பண்ணிருப்பானா? உங்களுக்கு எல்லாம் என்ன, எங்கே நான் இந்த சொத்தை முழுசா அனுபவிச்சிருவேனோங்கிற பயம் தானே? வேண்டாம், நேக்கு இந்த சொத்துல சல்லி காசு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க. இவரே போயிட்டார், இனிமே நேக்கிங்க என்ன வேலை? ஆனா குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு விடலான்னு கனவுல கூட நினைச்சு பாக்காதீங்க.
2: இல்ல, குழந்தை மேல உன் கை பட்டதோ இங்க நடக்கறதே வேற சொல்லிட்டேன்.
0: என்ன பண்ணுவேன்? என்ன கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேளா? உசிரே போனாலும் சரி, இந்த குழந்தைய விட்டு இனிமே நான் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன். அவ்வளவுதான்.
3: இவளை சம்ஹாரம் பண்ணாதானடா வம்பு. திரௌபதி மாதிரி மானபங்கம் படுத்திட்டோம்னா
0: கிட்டா ராஜே அழிஞ்சு போயிடுவேன். மனசார சொல்றேன், தயவு செய்து கிட்ட வராதே.
2: பெரிய கண்ணகியாவ சாபம் விட்டா நம்மளா பஸ்பம் ஆயிடும். என்ன
0: விடுறா கைய கையடா பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோகடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டரிச்சிடும். பொறுமைக்கு உதாரணமா இந்த பொண்ணையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திடாதே. அக்கிரமமும் அந்நியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுதே பூமாதேவியே சீர் எழுந்து வரலையா? அப்படி சீர் எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? என்னைக்கோ நடந்த கதை இல்ல, இன்னைக்கும் நடக்கும், இனிமேலும் நடக்கத்தான் போறது. நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறேன். ஒரு ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் சலச்சவ கிடையாது. சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்கள மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க.
4: ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு?
0: மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாலே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார். அவர் இப்போ ஒரு வெக்கம் கட்ட காரியத்தை செய்ய சொன்ன போது வாய மூடிந்து நின்னாலே, உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது? ஒரு புருஷனை தர்ம வழியில அழிச்சுட்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்கெல்லாம் சாஸ்திரம் படிச்சவாதானே? மறந்துட்டேளா? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தரோட

0: முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய இரண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி. அப்படி சாஸ்திரமே சொன்னத இல்லன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? வரணும், இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால் ஆனதை பாத்துக்கோங்க.
1: பா வாங்கப்பா, நம்ம நம்பத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா. விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட ஐஷண்டு வர. ஆமாப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா.
2: பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ சந்தேகம் இவதான் சார். ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிக்கலன்னு வச்சுங்க, இங்க பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதையா தான் சார் போயிருக்கும். பொதுப்படையா சொல்லுவானே, பர்டிகுலராவே சொல்றேன், அன்னைக்கு மட்டும் அந்த லட்சுமிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தைய கையில எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலன்னு வச்சுங்க, நானே அனாதையா தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமா, இத்தனை நேரம் நீங்க என்னோட சேர்ந்து பார்த்தது எங்க கிராமத்து கதை மட்டும் இல்ல, எங்க குடும்பத்து கதை, எங்க பெரியம்மா லட்சுமியோட கதை. ஆமா, அதோ அந்த லட்சுமி கையில எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன் வேற யாரும் இல்ல சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்க குடும்ப கதையை பாக்குறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி.

நேயர்கள் இதுவரை YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் YG மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லா சந்தோஷமா வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுல புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் சந்தோஷம் இருக்குல்ல.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1 2 கொடுக்கணுமா? சரி, 1 2 3 4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்.
1: எடுத்து நான் விடப்பா என் பாட்டை தோ தோ, குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ தோ தோ.
2: என்னடா சொல்ல வர?
1: எடுத்து நான் விடப்பா என் பாட்டை தோ தோ தோழா, குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ சோ சோடா.

0: விடப்பா என் பாட்டை சோ தோ தோ சோழா குடிக்கத்தான் உடனே கொண்டானே சோ தோ சோ சோ என்னடா சோழா
1: ஐயோ சவாஷ்.

0: அன்பிட்டப்பா என் பாட்டை தோழா தோழா தத்தகிடதா தேங்க்யூ
1: ரொம்ப சிக்குதடா.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டர சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க

அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. வரும் 19ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நீர்வளத்துறை மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் அனைத்து மாநில நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்று நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனர். முதலமைச்சர் திரு விஜய் தமது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சென்னை பெரம்பூரில் நாளை திறந்து வைக்கிறார். நவீன வசதிகளுடன் திறக்கப்படும் இந்த அலுவலகத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு முதலமைச்சரின் நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூருவில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் 100 மீட்டர் சுற்றளவிற்கு எந்தவித புகையிலைப் பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாநில வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நேயர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டது. முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை முந்தைய விலையை விட 5 காசுகள் அதிகரித்து 6.65 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற தகுதி வாய்ந்த ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் முதன்முறையாக பலமிக்க 4 அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருப்பது ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின், அர்ஜென்டினா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய 4 அணிகளும் தரவரிசை பட்டியலில் 4 இடங்களை பிடித்துள்ள நிலையில் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நேரம் 6:03. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி அலைவரிசைகளில். அடுத்ததாக ஆரவாரம் நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான ஆரவாரமான பாடல்களோடு, இடையிடையே பல்வேறு விதமான தகவல்களோடு நேயர்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். அரியலூர் வட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்ட முகாம் நடைபெற உள்ளது. முகாம் நடைபெறும் நாள் வரும் புதன்கிழமை, அதாவது 15/7/2026 காலை 9 மணி முதல் 16/7/2026 வியாழக்கிழமை காலை 9 மணி வரை நடைபெறும். நடைபெறும் இடம் வட்டாட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெறவுள்ளார். எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: நேரம் 6:13 நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சியில். திருச்சி அலைவரிசைகளில் திருச்சிராப்பள்ளி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, முதுகலை தமிழாய்வுத்துறையும் மற்றும் புதுக்கோட்டை கவிராசன் இலக்கிய கழகம் இணைந்து நடத்தும் விருத்தப்ப பயிலரங்கம் நாளை காலை 10 மணி முதல் கல்லூரி முதன்மை வளாகம் குளிர்மை அரங்கத்தில் நடைபெற உள்ளது. திருச்சி அலைவரிசைகளில் ஆரவார நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததாக கேட்க இருப்பது
1: ஓட்ட குடுச மனசிலேசி காத்து வீசுவே, ஆஞ்சு போன கண்ணில் ஆனந்தம் கூடுவே.
2: வீட்ல பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அத பார்த்துதாங்க நம்ம வீட்டு குட்டீஸ்களும் பழகுவாங்க. பெரியவங்க நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மள பார்த்து வளர்ற சின்ன குழந்தைகளும் அதையே தாங்க பின்பற்றுவாங்க. சத்தான உணவு முறைய சிறு வயசுலயே அவங்க தொடங்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியம் பன்மடங்கு மேம்படுங்க. ஆரோக்கியமான உணவு பழக்க முறைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கேட்டு இணைஞ்சிருங்க உணவே மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி செந்தில்குமார் அவர்கள்.
3: உணவு வகைகளிலே நோய்களை நீக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னம்னா ஒரு சில உணவுகளை சேர்க்கணும். அது என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, பூண்டு, உப்பு, சர்க்கரை, வெங்காயம், கொத்தமல்லி, கடுகு, பசும்பால், மோர், நெய், தண்ணீர், ஆட்டுப்பால், எருமைப்பால், பீர்க்கன், உடலை, தயிர், வெண்ணெய். இந்த மாதிரி பொருட்களை குழம்பாகவோ அல்லது சாராகவோ, அதாவது தகுந்த பொருட்களை தகுந்த அளவு சேர்த்து செய்து தக்கபடி எந்த உடம்பினருக்கு எது தேவை என்பதை கொண்டு தேவையானதை சாப்பிட்டு வந்தால் உடம்பு வந்து எந்த நோயுமின்றி நீண்ட நாள் நல்லா இருக்கலாம். இதான் வந்து உணவுகள்லேயே நம்ம வந்து நோயை சரி செய்யக்கூடிய முறை. இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் நம்ம செய்யலாம். இதுலேயே வந்து வாத நோயை நீக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னாக்க தேன், மிளகு, எண்ணெய், பெருங்காயம், சிற்றாமணக்கெண்ணெய். சிற்றாமணக்கெண்ணெய் அப்படிங்கிறது வரணும் கிடையாது, விளக்கெண்ணெய், உளுந்து, இவைகள்லாம் வாதனை நீக்குவதற்கான உணவுகள். இதுல சிற்றாமணக்கு குறிப்பாகவே நம்ம

0: சொல்லணும்னா அந்த பயறு வகைகளில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய வாதத்தை நீக்கிறதுல அந்த சிற்றாமணுக்கிணை வந்து முக்கிய பங்கு உண்டு. துவரம்பருப்பை வேக விடுற சமயத்தில் ஒரு தேக்கரண்டி சிற்றாமணுக்கிணை விட்டு வேக விட்டோம் அப்படின்னம்னா பருப்பில் இருக்கக்கூடிய வாயுவை வந்து எடுத்துரும், வாயுத தொந்தரவுகள் எதுவும் வராது, மலமும் எளிதாக கழியும். இதோ வந்து சிற்றாமணுக்கிணையுடைய சிறப்பு. இதே மாதிரி சிற்றாமணக்கு பருப்புகள் ஒன்று இரண்டு பருப்புகளை நம்ம மாவாற்ற சமயத்தில் போட்டு ஆட்டி அந்த மாவை கொண்டு இட்லியை அவித்து உணவாக கொள்ற சமயத்துல மலச்சிக்கல் வராது. இன்னொன்று அந்த இட்லி வந்து அந்த பஞ்சு போல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு மிருதுவான தன்மை மென்மையாக வந்து அந்த இட்லி இருக்கும். அடுத்து பித்தப்பிணிகளை நீக்கக்கூடிய உணவு நாவல் கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்மளுடைய சர்க்கரை அப்படின்னு இயற்கையிலேயே நமக்கு எடுக்கக்கூடிய கரும்பு சர்க்கரை வந்து இப்போதைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரை, அதாவது வந்து இது பழுப்பு கலர்ல அழுக்கு சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடியது சர்க்கரை. இதுதான் நம்மளுடைய சர்க்கரை. உடலுக்கு எந்த வித தொந்தரவும் தராத ஊட்டத்தை தரக்கூடிய நலம் பயக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது கரும்புல இருந்து நேரடியாக எடுக்கக்கூடிய சர்க்கரை. தற்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வெள்ளை சர்க்கரையானது உடம்பில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தை நீக்கக்கூடிய சர்க்கரை. சர்க்கரை வந்து செரிப்பதற்கு சுண்ணாம்பு சத்து அவசியம் தேவை. நாட்டு சர்க்கரையில இருக்கக்கூடிய சுண்ணாம்பே அந்த சர்க்கரை செரிப்பதற்கு அதை பயன்படுத்திக் கொள்ளும். ஆனால் வெள்ளை சர்க்கரையில் அந்த சுண்ணாம்பு இல்லை என்பதால் உடலிலிருந்து ரத்தத்திலிருந்து சுண்ணாம்பை எடுத்துக்கொள்ளும் செரிப்பதற்கு. இதனால் உடலில் சுண்ணாம்பு குறைபாடு ஏற்படும், அதாவது கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும். அப்படி ஏற்படுற சமயத்துல பற்கோட வளர்ச்சியும் எலும்போட வளர்ச்சியும் பாதிப்புக்கு உள்ளாகும். ஆக வெள்ளை சர்க்கரை நாம வந்து எடுப்பதை நிறுத்த வேண்டும். கரும்பு சர்க்கரையிலேயோ கருப்பட்டியிலேயோ வந்து இயல்பாகவே சுண்ணாம்பு இருக்கின்றது, அல்லது தயார் செய்யறப்பவே நம்ம சுண்ணாம்பை சேர்த்துத்தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தும் கிடைத்து போயிடும். அதே மாதிரி பித்தப்பிணி உள்ளவங்களுக்கு அடுத்து சாப்பிடக்கூடியது தாமரை மகரந்தம். தாமரை பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த பூக்களை வந்து அவங்க உண்ணிக்கலாம், தாமரை வளையத்தை வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம், வெண்பூசணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து ஐய நோயர்கள் பசுவின் பால், முள்ளங்கி, தேன், ஓமம், சர்க்கரை, விளாம்பழம் இவையெல்லாம் வந்து ஐயப்பிணி உள்ளவர்கள் உண்ணக்கூடிய உணவுகள். இந்த உணவுகளை உண்டால் வாத நோயர்களோ ஐய நோயர்களோ அல்லது அலல் நோயர்களோ குறிப்பிட்ட உணவுகளை உண்டால் அந்த நோய்கள் விரைவில் நீங்கும் என்பதாக நாம வந்து சொல்லணும். இது ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அப்ப நம்ம கிடைப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டாயம் அப்படிங்கிறதுல முன்ன வந்து அது கட்டாயமா இருந்து எல்லா இடத்துலயும் எல்லாமே கிடைச்சிருக்கும். இன்றைய சூழ்நிலையில இது எதுவுமே வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த சூழ்நிலையில எது கிடைக்குதோ அதை நாம எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை நிறுத்திக்கிட்டாலே போதுமானது.
1: நோய்களை நீக்கிற உணவுகள் குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை வழங்கினாங்க புதுக்கோட்டை சித்த மருத்துவர் வி. செந்தில்குமார் அவர்கள்.

நேரம் 6:24. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆரவாரம் நிகழ்ச்சிகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மானியத்துடன் கூடிய சுய தொழில் கடனுதவி திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் நடைபெற உள்ளது. எந்தெந்த இடத்துல என்னைக்குன்னு சொல்கிறோம், கரெக்டாக பார்த்துக்குங்க. 14 அதாவது இம்மாதம் 14 முற்பகல் உப்பிலியபுரம், பிற்பகல் துறையூர். 15 முற்பகல் வையம்பட்டி, பிற்பகல் மணிகண்டம். 16 முற்பகல் தொட்டியம், பிற்பகல் தாத்தையாங்கார் பேட்டை. 17 முற்பகல் அந்தநல்லூர், பிற்பகல் திருவெரும்பூர். 21 முற்பகல் முசிறி, பிற்பகல் மணச்சநல்லூர். 22 முற்பகல் மணப்பாறை, பிற்பகல் மருங்காபுரி. 23 முற்பகல் லால்குடி, பிற்பகல் புல்லம்பாடி ஆகிய இடங்களில் நடைபெற உள்ளது.

0: திருச்சி வானொலி அலைவரிசையில் தொடர்வது மாநில செய்திகள். மாநில செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இசைக்கும் ஆரவாரம்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு. உடனடியாக 20,000 ரூபா லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
2: அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார்.

பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா

0: பெற்றது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிலான நல்விளைவுகளை இந்த பயணம் ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் இது உதவிடும் என்று குறிப்பிட்டார். பருவநிலை பாதிப்புகளை களைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளித்தல் போன்றவை இதில் அடங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் பாதுகாப்பிற்கு முதலமைச்சர் திரு விஜய் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு மரிய வில்சன் கூறினார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக்கு அரசு செயல்பட்டு வருவதாக சிறு குறு தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். இன்று தூத்துக்குடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நட்புடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இன்று கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவுடன் நட்பு என்பது வேறு, அரசியல் நிலைப்பாடு என்பது வேறு என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெளிவுபடுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். தாவேக்காவும் திமுகவும் ஓரணியில் இடம்பெற வேண்டும் என்றும் திரு வன்னியரசு தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக்கு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாவேக்காவினர் போதைப் பொருளை பயன்படுத்துவதாக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதனை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் குறைந்துள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளில் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாததும் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனை களைய தாவேக்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மறைந்த பழம்பெரும் திரைப்பட பின்னணி பாடகி ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் கர்நாடக மாநிலம் மைசூருவில் இன்று நடைபெற்றது. ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். ஆகாஷ்வாணி கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று நடைபெற்றது. இதில் நேயர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த வானொலியாக கொடைக்கானலில் கடந்த 26 ஆண்டுகளாக இயங்கி வரும் அகில இந்திய வானொலியின் கோடை பண்பலையானது ஆண்டுதோறும் தனது உதய விழா நிகழ்ச்சிகளை நேயர்கள் மத்தியில் கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேயர் மத்தியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோடை பண்பலையின் 27ஆவது ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு 27 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி நேயர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மேலும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அறிவிப்பாளர்களின் குழு பாடல்கள் செப்புக செந்தமிழ், நாங்களும் நடிப்போம்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம், திக்குமுக்கு வண்ணத்தூரிகை, தக்குமுக்கு தர்பார், கலக்கல் நேரலை, வானவில் போன்ற வானொலி நிகழ்ச்சிகள் நேர்

0: மத்தியில் நேரலையாக நடத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சிகளில் நேயர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற நேயர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து கோடை பண்பலை நேயர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி பூண்டு அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த வகை பூண்டிற்கு தற்போது நல்ல விலை கிடைப்பதாக விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் சாமிநாதனுங்க. நான் ஊட்டி துணையர் கிராமம் கவுடர்காலனி வசிக்கிறேங்க. இந்த ஏரியாவில் வந்து பூண்டு காட்டு பீட்ரூட்டு பீன்ஸ் இதெல்லாம் பயிரிடுறோங்க. இந்த போகத்தை பொறுத்தளவு பூண்டு கொஞ்சம் எல்லாம் அதிகமாக பயிரிடுவாங்க. இது என் சில பார்த்துருந்தா போன வாரம் இந்த 2-3 வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க. 300 550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டுவலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த

0: பயிரிடுவாங்க. இது எங்கள் பார்த்துருந்தா போன வாரம் இந்த ரெண்டு மூணு வாரமாக கொஞ்சம் ஏற்றமாக விற்கிதுங்க, 300-550 விற்கிதுங்க. ஆனால் பூண்டுக்கு வந்து முட்டுவலி எல்லாம் ஜாஸ்திங்க. இதே வேலை கொஞ்சம் நீடிச்சதுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த 4 நாட்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மினி மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை எஸ்டேட் நிலங்கள் அனைத்தும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தனியார் நிறுவனத்திடமிருந்து வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.65 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை விடுமுறை தினமான இன்று வெகுவாக அதிகரித்தது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் ஆனந்த் சிங் தங்கப்பதக்கத்தையும் லொஹேக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கத்தையும் 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கத்தையும் இந்தியா வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம் 3 வெள்ளி 9 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனாட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌர்யா பர்த்வாஜ் பட்டம் வென்றார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன் எடுத்துள்ளது. யஷ்டிகா பாட்டியா சதம் அடித்து சாதனை படைத்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்தில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதில் தவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
3: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
2: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
3: அப்ப சரியான நம்பர்
2: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
3: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
2: வேலையில இருந்து இல்ல.
3: ஆமா, ஆர்பிஐ சொல்கிறது
2: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன்.
1: மத்திய அரசு தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் விதமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றது. அதன் ஒருபகுதியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கும் நிகழ்வில் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனத்துறை அமைச்சர் மதன் ராஜா, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவர்களின் 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கி வைத்தார். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் தொழில் முனைவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனங்களில் இருந்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் அடங்கிய கண்காட்சியினை திறந்து வைத்த அமைச்சர் கண்காட்சியை பார்வையிட்டு தொழில் முனைவோருடன் கலந்துரையாடினார். பின்னர் பேசிய அமைச்சர், சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் நிறுவனத்துறையின் மூலம் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது என்றும், அதன் அடிப்படையில் தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ள ஸ்டார்ட் அப்களால் மாணவர்கள் தொழில் முனைவராக மாற அதிக வாய்ப்புள்ளது எனவும், இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் ராமநாதபுரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும், தொழில் முனைவருக்கு வரும் காலங்களில் 100,000 உத்தரவாதம் இல்லாத கடன் வழங்குவது குறித்து துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக முதல்வருடன் கலந்தாலோசித்து விரைவில் முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இந்த களப்பணிக்கு 15 நாட்களுக்கு முன்னதாக மக்கள் தொகை சுயக்கணக்கெடுப்பு ஜூலை 17 முதல் 31 தேதி வரை நடைபெறவுள்ளது.

0: வழங்கப்பட்டது. இதில் பொதுமக்கள் தாங்களாகவே தங்களது வீடுகளை பற்றிய விவரங்களை இணைய முகவரியில் கைபேசி எண்ணை கொண்டு பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்திற்கு ஒரு கைபேசி எண் வாயிலாக மட்டுமே பதிவு செய்ய முடியும். 34 கேள்விகளுக்கு விடையளித்து பின் 12 இலக்க எண் குறுஞ்செய்தி வாயிலாக கைபேசி எண்ணுக்கு பெறப்படும். தங்கள் பகுதிக்கு வரும் ஒதுக்கீட்டு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர் கணக்கெடுக்க வரும்பொழுது மேற்கண்ட 12 இலக்க எண்ணை கணக்கீட்டாளரிடம் கூற வேண்டும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 1 முதல் 30 வரை சுமார் 2,705 கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள நபர்களுக்கு 3 கட்டங்களாக பயிற்சி நடத்த திட்டமிடப்பட்டு பயிற்சி நடைபெற்று வருகின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களின் பட்டா, உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் நோக்கில் அனைத்து வட்டங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக கிழக்கரை மற்றும் கடலாடி வட்டங்களில் வரும் 14 மற்றும் 15 தேதிகளில் பட்டா மாறுதல், பட்டா மேல்முறையீடு, கணினி திருத்தம், உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பாக சிறப்பு முகாம்கள் கிழக்கரை மற்றும் கடலாடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. அதேபோன்று 16 மற்றும் 17 தேதிகளில் பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வருவாய் வட்டாட்சியரின் அலுவலகங்களில் வருவாய் கோட்டாட்சியர்கள் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளன. இந்த சிறப்பு முகாம்களில் கிழக்கரை, கடலாடி, பரமக்குடி மற்றும் ராமேஸ்வரம் வட்டங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பட்டா, உழவரட்டை மற்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர்தல் தொடர்பான கோரிக்கைகளை உரிய ஆவணங்களுடன் மனு செய்து உடனடியாக பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மற்றும் கடலாடி வட்டங்களில் வசிக்கும் மக்கள் வாரிசு அடிப்படையில் பட்டா மாறுதல் செய்வதற்கு இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தேவைப்படும் நபர்கள் வரும் 21 மற்றும் 22 தேதி ஆகிய 2 நாட்களில் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் சிறப்பு முகாம்களில் இறப்பு மற்றும் வாரிசு சான்றிதழ் தொடர்பான விண்ணப்பங்களை உரிய முறையில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்களுடன் நேரில் கலந்து கொண்டு உடனடியாக சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் ஸ்வார்ட்ஸ் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் கடந்த வெள்ளி அன்று ONGC சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சிவகுரு பிரபாகரன் தொடங்கி வைத்தார். ONGC நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜூலை 1 முதல் 15 தேதி வரை தூய்மை இந்தியா இருவார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இவ்விழாவின் முக்கிய நோக்கம் தூய்மை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பொறுப்புணர்வு குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த இருவார விழாவினை தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள் வழங்குதல், அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் வர்ணம் பூசுதல், மரக்கன்றுகள் நடுதல், தானியங்கள் வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு சமூக பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக தூய்மை இந்தியா இயக்கத்தின் நோக்கங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் நெகிழி ஒழிப்பு, தூய்மையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரமான வாழ்க்கை முறையை வலியுறுத்தும் வகையிலும் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி கார்த்திகேயன். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்

0: நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000 மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21,00,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த பு குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஒருவர் மருத்துவமனையில்

0: சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: உலகம்
1: பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கான நாட்டின மாடுகள் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. கணபதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அறிவிப்புகள் ஆகியவை இடம்பெற கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியின் முதலில்
1: பூங்குடி பூங்குடி
2: வாக்கா வா வா.
1: கொடியில கொத்து கொத்தா பூவெல்லாம் பூத்து குலுங்குது.
2: நீ கண்ணு வச்சிட்டியா?

0: இனிமே பூத்த மாதிரிதே.
1: என்ன பூங்குடி இப்படி சொல்லிட்ட? நானும் தான் என்னென்னமோ உரத்த வாங்கி போடுறேன், ஒன்னும் பூக்க மாட்டேது.
0: அது ஒண்ணு இல்ல காமாட்சி அக்கா, எல்லாம் இந்த இயற்கை உரம் செய்யற மாயந்தேன்.
1: இயற்கை உரமா?
0: மாட்டு சாணத்தை நல்லா மக்க வச்சு அத போட்டாலே போதும். பூ என்ன, நாம விளைய வைக்கிற எல்லாமே நல்லா வளரும், மண்ணுக்கும் நல்ல சத்து கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமாக்கா.
1: நானும் ரெண்டு மாடு வச்சிருக்கேன், இது தெரியாம போச்சே பூங்குடி. அதுவும் ரெண்டு கலப்பின மாடுதான்.
0: காமாட்சி அக்கா, கலப்பின மாடா இருந்தா என்ன, நாட்டு மாடா இருந்தா என்ன, நமக்கு தேவை மாட்டு சாணம். அது எந்த மாட்டுல இருந்து கிடைச்சா என்ன?
1: இருந்தாலும் ஒரே ஒரு நாட்டு மாடு உன்ன மாதிரி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை பூங்குடி.
0: ஆசையெல்லாம் அடக்கி வைக்க கூடாதுக்கா, உடனே நிறைவேற்றணும். உடம்புக்கு ஆவாது அடக்கி வச்சின்னா.
1: அதுக்கு இல்ல, இந்த ரெண்டு மாட்டுக்கே தீவனம் வாங்கி போடுறது பெரிய விஷயமா இருக்குது. கறக்கற பாலுக்கும் வாங்குற தீவனத்துக்கும் சரியா போயிருது.
0: காமாட்சி அக்கா, நாட்டு மாட்டுக்கு ரொம்ப தீவனம் எல்லாம் தேவைப்படாது, கூடவே பாலுக்கு நல்ல விலையும் இருக்குது.
1: அப்படியா?
0: ஆமாக்கா, நான் வளர்க்கறேன் இல்ல.
1: ஆமா,
0: காங்கேய மாடு, அது கொஞ்சம்தான் தீவனம் சாப்பிடும். நேரத்துக்கு தண்ணி வச்சு மேய விட்டுருவேன். நமக்கு தான் கண்ணு குட்டின தூரம் வரையில நம்ம நிலம் தானே.
1: ஆமா,
0: அத போய் மணக்கட்டு பாக்கணுங்கிற அவசியம் கூட இருக்காதுக்கா.
1: இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கூட ஒரு நாட்டு மாடு வாங்கி இருப்பேன்.
0: அக்கா, நாட்டு மாட்டுல நிறைய இனங்கள் இருக்குது. அப்பெல்லாம் நம்ம தாத்தா கூட நாட்டு மாடு வச்சுதானே உழவு ஓட்டினாரு, ஞாபகம் இல்லையா உனக்கு?
1: ஆமா ஆமா பூங்குடி, மறந்தே போயிட்டேன். சரி, இப்ப எந்த இனத்தை வாங்கினா இப்போதைக்கு சரியா இருக்கும்?
0: உன் யோசனைக்கு எல்லாம் சரிய விளக்க வேணுமா?
1: ஆமா
0: ஏக்கா, இதுக்கு தான் தினமும் இரவு 7:25 ஒளிபரப்பாகிற உழவர் உலகம் நிகழ்ச்சியை கேளு கேளுன்னு சொல்றேன். என்னைக்காச்சும் கேக்குறியா?
1: மறுபடியும்
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புல வேளாண்மை சார்ந்த விஷயம் வந்துகிட்டேதான் இருக்கு. இன்னைக்கு கூட பாரு, நமக்கான நாட்டின மாடுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஒளிபரப்பாக போகுது ரேடியோவுல நிகழ்ச்சி. நீ கேட்டாதானே தெரியும் ரேடியோவ.
1: சரி சரி, இனிமே தினமும் கேக்குறேன் பூங்குடி.
0: தினமும் என்ன, இப்பவே கேளுக்கா. சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி. கணபதி அவங்க தான் நாட்டின மாடு பத்தி பேச போறாரு. காமாட்சி அக்கா, சார் பேசுறத நல்லா கேட்டுக்கோ, அப்பதான் எந்த இன மாடு வாங்கணுங்கிற நல்ல யோசனை வரும்.
1: ஓகே பூங்குடி.
2: விவசாய பிரமுகர்களுக்கு வணக்கம். குறிப்பாக இந்த கால்நடை வளர்ப்புல பொறுத்த வரைக்கும் நம்ம பால் உற்பத்தி, அது இல்லாம அதுல இருந்து எடுக்கக்கூடிய உரம், இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் மாடுகள் வந்து முதல்ல வளர்க்கப்பட்டது. மனிதனோட வேளாண்மை அப்படின்னு வளர ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நம்ம கூட இருக்கிறது இந்த மாதிரியான கால்நடை நமக்கு துணையாக ஒரு உற்ற தோழனாக நம்ம கிட்ட இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இப்ப குறிப்பாக என்ன ஆச்சுன்னா, நடுவுல வந்து அந்த பால் உற்பத்தி மட்டும்தான் முக்கியன்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அது நம்ம வணிக ரீதியாகவும் அது அதுக்கான ஒரு காரணம் இருக்கு அப்படின்றனால நிறைய கலப்பின மாடுகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அரசாங்கமும் ஊக்குவிச்சிச்சு. ஸோ அதனால நிறைய கலப்பின மாடுகள் வந்தது, கலப்பின மாடுகள் வளர்த்துட்டு இருக்கோம். இப்பயும் நிறைய இடத்துல கலப்பின மாடுகள் இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இப்ப வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, அதாவது நல்ல ஆரோக்கியமான ஒரு பால் நமக்கு தேவை, அது இல்லாம ஆரோக்கியமான உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்ற எண்ணம். அதுக்கு வந்து ஆதாரமாக இருப்பது நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டின மாடுகள் தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நாட்டின மாடுகள் இருக்கு, எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன மாடுகள் வந்து சரியானதாக இருக்கும், அதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம், அந்த நாட்டின மாடுகளை வச்சே நம்மளால சரியான பால் உற்பத்தி செய்ய முடியுமா, அதுக்கு என்ன வணிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக சேலத்தில் இருக்க மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்தோட இணைப்பேராசிரியர் தலைவர் முனைவர் கணபதி அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. சார் வணக்கங்க. சார்
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
2: இந்த நாட்டு மாடுகளோட சிறப்புகள் அதை பத்தி முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது மேல ஆர்வம் வந்திருக்கு, ஏ2 மில்க் தான் குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லாம இப்ப இந்த

0: குறிப்பாக இயற்கை விவசாயம் பண்ணுவதற்கு வந்து இந்த மாடுகளோட கழிவுகள் தான் வந்து ஆதாரமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல அந்த விழிப்புணர்வு இருக்கு. முதல்ல நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு சில இனங்கள் இருக்கு, அந்த இனங்கள் அதோட சிறப்புகள் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நாட்டின மாடுகள் அப்படிங்கிற சொல்றது வந்து நம்ம நாட்டை வந்து பிறப்பிடமாக கொண்ட மாடுகள், அதை எல்லாமே வந்து நம்ம நாட்டின மாடுகள்னு சொல்றோம். இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா 54 அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாட்டு இனங்கள் உள்ளது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு வந்து நமது மத்திய அரசாங்கத்தினால வந்து ஒரு அமைப்பு இருக்குது, அதாவது நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனடிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து தேசிய மரபு வள வாரியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து ஹரியானா மாநிலம் கர்னால் இருக்குது. இந்த அமைப்பினுடைய முக்கிய வேலையை வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாடுகளுடைய சிறப்புகளை வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து கண்டுபிடிச்சு அந்த மாடை வந்து ஒரு மாட்டு இனமா அங்கீகரிக்கிறது தான். இந்த அமைப்பு வந்து மாட்டை வந்து ஒரு இனமா அங்கீகரிச்சா தான் அது வந்து ஒரு நாட்டு மாட்டு இனமோ அல்லது எந்த கால்நடை இனம், மாடு மட்டும் கிடையாது, இப்ப எருமைகள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் எல்லாத்துக்கும். ஏன் உங்களுக்கு சொன்னீங்கன்னா கோழிகள் கூட வந்து இப்போ வந்து தனி இனமாக அங்கீகரிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுதைகள், குதிரைகள், இந்தியாவில் வந்து நிறைய கழுதை இனங்கள் இருக்குது, குதிரை இனங்கள் இருக்குது, அதையும் தனியாக இது பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து சிறப்பாக சொல்ல சொன்னீங்கன்னா ஒட்டகத்தில் கூட தனி இனமாக இது பண்ணுறது வந்து இந்த அமைப்பினுடைய வேலை தான். அதனால் வந்து இந்த அமைப்பு வந்து ஒரு இடத்துல வந்து அதனுடைய ஆராய்ச்சிகளை பண்ணி இதை வந்து தனியாக ஒரு இனம்னு சொல்லி அறிவிச்சாங்கன்னா அது வந்து தனி இனமாக மாறுது ஒரு விலங்குகளில். அப்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 4 நாட்டு மாட்டு இனங்கள் வந்து இது வரைக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம்னா மாடுகள் அப்படின்றதுங்கன்னா இப்போ வந்து எல்லா போட்டோஸ்லயும் சோசியல் மீடியாஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா காங்கேய மாடுனுடைய போட்டோ இல்லைன்னா வந்து புலிக்குள மாடுகளுடைய போட்டோ தான் வந்து அதிகமா வருது. அந்த மாடுகளை தான் வந்து நம்ம வந்து நம்ம நாட்டினுடைய மாட்டினங்கள், அது மட்டும்தான் நம்மளுடைய மாட்டினங்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அது இல்லாம இன்னும் 2 மாட்டினங்கள் இருக்குது அங்கீகரிக்க மாட்டப்பட்ட மாட்டினங்கள். அப்புறம் சில மாட்டினங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்கீகாரத்துக்காக இப்ப வந்து அதற்கான தகவல்கள் தரவுகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு தேசிய மரபுவள வாரியத்திற்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. அது வந்து மாட்டினங்களா அங்கீகரிக்கப்பட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்குது. இந்த வருடங்களும் அடுத்த வருடங்களையும் 1 அல்லது 2 நாட்டு மாட்டினங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: சரிங்க சார்.
1: தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாட்டினங்கள் பார்த்தீங்கன்னா மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது காங்கேயம் நாட்டு மாட்டினம். உங்களுக்கு நல்லா தெரியும் மேற்கு தமிழகத்தினுடைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மாவட்டத்தை தான் இது வந்து பிறப்பிடமாக கொண்டது. அதை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், ஈரோடு, சேலம், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்கள் வரைக்கும் இந்த மாட்டினங்கள் வந்து நல்லா பரவி காணப்படுது. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நீங்கள் தெற்கு பகுதிக்கு ஏதாவது தனி தமிழகத்துக்கு போனால் கூட இந்த மாட்டினங்களை வந்து உழவுக்கோ மற்ற இதுங்களுக்கு உபயோகப்படுத்துறத வந்து நீங்க நல்லா பார்க்கலாம். ஏன்னா இது எளிதில் பழகக்கூடியனும் அப்புறமேட்டு எல்லா சந்தைகள்லையும் வந்து இந்த மாடு வந்து மிக முக்கியமாக கிடைக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது மாட்டினம் வந்து எண்ணிக்கை அளவில் கொண்டு வந்தீங்கன்னா உம்பளச்சேரி மாட்டினம். இது வந்து பழைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நிறைய இதாக வந்து பிரிஞ்சிருச்சு.
0: அதாவது இப்போ பழைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் இது எல்லாம் சேர்ந்தது.
1: ஆமாங்க, ஐயா சொன்னது கரெக்டு, பழைய எல்லாம் சேர்ந்தது. அதை சுற்றி இருக்குங்களே கொஞ்சம் திருச்சி மாவட்டம் இது எல்லாமே இருக்கு. இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அந்த பக்கத்து சைடு இருக்கிற மாவட்டங்கள் வரைக்குமே இந்த மாடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து மேய்ச்சலுக்காக பல இடங்களுக்கு கொண்டு போகப்படுது. அது வரைக்குமே வந்து இந்த மாட்டினங்களை பார்க்கலாம். இந்த மாட்டினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடை காலத்தில் வந்து கூட்டமாக சேர்த்தி மேய்க்கிற பழக்கங்கள் இருக்குது, மற்ற டைமில் வந்து இது வச்சுருக்காங்க. இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சேற்று உழவு, இந்த மாட்டினங்களுடைய பிறப்பிடம் இந்த இன பரவல் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து காவிரி டெல்டா பகுதியில் அமைஞ்சிருக்குது. அங்கே இருக்கிற விவசாயம்னு பார்த்தீங்கன்னா நெல் தான் வந்து மிக முக்கியமான விவசாயம். இந்த விவசாய பகுதிகளில் இருக்கிற சேற்று வேலைகள், அதாவது சேற்று வேலைகளுக்காகவே இந்த மாடுகளுடைய குழாம்புகள்லாம் வந்து தகவமைப்பட்ட மாடுகள் மாதிரி
0: உழவெல்லாம் பார்க்குற மாதிரி.
1: ஆ, உழவு வந்து காங்கேய மாடும் நல்லா இதாக இருக்கும். இது வந்து சேற்று உழவு. சேற்று உழவுங்கிறது வந்து வெட்புலவிங், வெட்புலவிங் அதாவது நெல்லுக்கு தேவையான வெட்புலவிங்க்கு வந்து இந்த மாடுகள் வந்து மிகவும் நல்லா ஏற்றுறது.
0: சரி,
1: அது வந்து இந்த மாட்டினுடைய சிறப்பு அம்சம். இது வந்து நல்லா பரவி காணப்படுது. அதுக்கடுத்து 3வது மாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா புலிக்குள மாட்டினம். அதுதான் போட்டோஸ்லேயே வரும், ஜல்லிக்கட்டு அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வர மாட்டினம் வந்து புலிக்குள மாட்டினம் தான். இந்த மாட்டினம் வந்து உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்குனே வந்து இதாகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டம், மதுரை, தேனி இந்த மாவட்டங்கள் வந்து பிறப்பிடமாக கொண்டு அங்கே எல்லாம் வந்து வளர்க்குறாங்க. இந்த மாடுகளை வந்து பெரும்பாலும் வந்து கூட்டமாக வளர்க்குறாங்க. ஒரு 50 to 100 மாடுகள் வச்சு மந்தைகளாக வளர்க்குறாங்க. மந்தைகளாக வளர்த்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அதுக்கு மேய்ச்சலுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த மேய்ச்சல் எந்த டைம் எந்த காலத்தில் எந்த இடங்களில் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து அந்த ஏரியா அந்த பகுதியினுடைய மழை பொழிவை பொறுத்து அமையுது. அப்போ எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பெரும்பாலான நேரங்களில் வந்து இவங்க மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் வந்து மேய்க்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி காடுகள் அதில் மேய்க்கிறாங்க. மற்ற மேய்ச்சல் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாமே.

0: வந்து இந்த மாடுகள் மேயுது. இந்த மாட்டிலிருந்து வர கன்றுக்குட்டிகளை எடுத்து அதுக்குன்னு தனியாக சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து அதை வந்து ஜல்லிக்கட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ஜல்லிக்கட்டில் உபயோகப்படுத்தப்படுற மாடுகளில் 80% மேலான மாடுகள் வந்து புலிக்குளம் இனத்தை சார்ந்தவை.
1: சரிங்க, இப்போ வந்து காங்கேயம் சொல்லியிருக்கீங்க, உம்பளாச்சேரி, புளியகுளம், இது இல்லாமல் அடுத்து இருக்கிற
0: அதிர்த்து இல்லாமல் இன்னொரு முக்கியமான மாட்டினம் இருக்குது. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மலையிலேயே வாழ்கிற ஒரு மாட்டினம், அதுதான் வந்து பர்கூர் மாட்டினம். இந்த மாடுகள் வந்து மற்ற மாடுகள்லேருந்து நல்ல வேறுபட்டு காணப்படும். இது வந்து மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை, அதாவது சமதள பகுதியில் மேற்கொள்ளப்படும் மேலாண்மைக்கும் மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மைக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மலைப்பகுதியில் வேளாண்மைகள் மேற்கொள்ளப்படும் போது அதனிலிருந்து சமதள பரப்பு குறைவாக இருக்கும். அதனால் அந்த டெரஸ் ஃபார்மிங் அப்படிங்க சொல்கிற மாதிரி படிக்கட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வயலும் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வந்து பரப்பளவு.

0: மலையிலேயே வாழ்கிற ஒரு மாட்டினம், அதுதான் வந்து பர்கூர் மாட்டினம். இந்த மாடுகள் வந்து மற்ற மாடுகள்லேருந்து நல்ல வேறுபட்டு காணப்படும். இது வந்து மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மை, அதாவது சமதள பகுதியில் மேற்கொள்ளப்படும் மேலாண்மைக்கும் மலைப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் வேளாண்மைக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மலைப்பகுதியில் வேளாண்மைகள் மேற்கொள்ளப்படும் போது அதனிலிருந்து சமதள பரப்பு குறைவாக இருக்கும். அதனால் அந்த டெரஸ் ஃபார்மிங்கு அது நீங்க சொல்கிற மாதிரி படிக்கட்டு விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வயலும் வந்து ரொம்ப குறைவான அளவு தான் வந்து பரப்பளவில் இருக்கும். அதனால் அங்கே டிராக்டரோ அல்லது மற்ற இயந்திரங்கள் வந்து போய் திரும்பி அதனை உழவு செய்கிறது வந்து மிக கடுமையான வேலை. அப்புறம் சில இடங்களில் வந்து அந்த இடங்களுக்கு வந்து அசசபிள், அதாவது போயே சேர முடியாது, மலையினுடைய சரிவுகள் இருக்கும். அங்கே வந்து ஒரு டிராக்டரையோ அல்லது வேறு எந்த விவசாயத்தையோ கொண்டு விவசாய கருவிகளையோ கொண்டு போகிறது ரொம்ப கடினமான வேலை. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் விவசாய வேலைகளை செய்கிறதுக்கு வந்து இந்த மாடுகள் வந்து உபயோகப்படுத்தப்படுது. இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா மேற்கு அதாவது அந்தியூர் வட்டத்தில் உள்ள பர்கூர் மலைக்குன்றுகள், பர்கூரில் வந்து நிறைய மலைக்குன்றுகள் இருக்குது. அந்த மலைக்குன்றுகளை வந்து பெறப்படமாகப்படவே அப்புறம் இந்த மாடு வந்து மற்ற மாடுகள்லேருந்து புறத்தோட்டத்திலேயே நல்ல வேறுபட்டு காணப்படும். அதாவது மற்ற மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெண்மை நிறம், வெண்மை நிறத்தை ஒட்டியே தான் காணப்படும். இது மட்டும் சிவப்பு நிறத்தில் வந்து வெள்ளை நிற புள்ளிகள், வெள்ளை நிற பட்டைகளுடன் காணப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் தனித்தனி சிறப்பு அம்சம் இருக்கும். எந்த மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கும் அடுத்த மாட்டுக்கும் ஒரே மாதிரி பட்டைகளும் ஒரே மாதிரி சிவப்பு நிறமும் காணப்படாது. அது வந்து இந்த மாட்டினுடைய சிறப்பு அம்சம். அதே மாதிரி இந்த மாடுகளை வந்து விவசாய வேலைகள்லாம் நம்ம செய்ய வைக்கும்போது, இந்த வழக்கமாக வந்து விவசாய வேலைகளை வந்து மாடுகளுக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடுகளுக்கு வந்து அதனுடைய குழாம்பு தேயாமல் இருக்கிறதுக்கு, குழாம்பு அடிபடாமல் இருக்கிறதுக்கு லாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்புல கீழே வந்து லாடங்கள் கட்டி அதை வந்து உபயோகப்படுத்துறது தான் வழக்கம். ஆனால் இந்த மாடுகளுக்கு வந்து அது தேவையில்லை. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழாம்புகள் வந்து மிக கடினமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து கல் தரையிலேயே வந்து ரொம்ப நடந்து மேய்ச்சல் இது பண்ணுறதுனால வந்து இதனுடைய குழாம்புகள் கடினமாக இருக்கிறதுனால லாடம் அடிக்க வேண்டிய தேவை இருக்காது.
1: பாறை மேலேயே நடந்து போகிற மாதிரி இருக்கணும்னால
0: ஆமாங்க, பாறை மேலேயே வந்து ஏன்னா இந்த காடு தான் அதனுடைய பிறப்பிடம், காட்டிலேயே தான் இது பண்ணுறது. அப்புறம் இந்த மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பில் வந்து பட்டிகள் அமைத்து வளர்க்கப்படும். இந்த மாடுகள் வந்து விவசாயிகளினுடைய தேவை, அதாவது அதனுடைய பிறப்பிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மாடுகள் வந்து வீடுகளுக்கு கொண்டு வர வச்சு அங்கே வந்து தேவையான விவசாய வேலைகள்லாம் செய்ய வைக்கப்படுது. அப்புறம் இந்த விவசாய வேலைகள் செஞ்சு முடிஞ்சு அதாவது விவசாயிகளுக்கான பயிர் நடவு செஞ்சோடனே இந்த மாடுகள் வந்து ஒன்று கூட்டமாக சேர்க்கப்பட்டு அந்த பக்கத்தில் உள்ள காடுகளுக்கு வந்து மேய்ச்சலுக்காக அனுப்பப்படுது. அந்த மாடுகள் வந்து காடுகள்லேயே 6 to 8 months வந்து தங்கி அந்த மாடுகள் வந்து மேய்க்கிறாங்க. அதனால் இந்த மாடுகள்னால நான் விவசாயிகளுக்கு ஏற்படும் செலவு வந்து ரொம்ப குறைவு, அதாவது ஜீரோ இன்புட் சிஸ்டத்தில் வந்து மேய்க்கிறாங்க. காட்டில் இருக்கிற தீவனங்களையே வந்து உண்டு இது வாழக்கூடியது. அந்த பட்டியல் வந்து இந்த இடங்களில் உள்ள தீவன அளவை பொறுத்து பட்டியல் வந்து ஒவ்வொரு இடங்களும் மாற்றப்படும். பெரும்பாலும் இந்த பட்டியல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த பர்கூர் மலைப்பகுதியினுடைய அடிவார பகுதியில் பாலாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுனுடைய பேங்க்ஸ் அதாவது ஆற்ற கரைகளில் வந்து அமைக்கப்படும். ஏன்னா இரவு நேரங்களில் வந்து அதுக்கு வந்து நீர் தேவைங்கிறதுனால ஈவினிங் வந்து அதை வந்து அங்கே தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாடுகளுடைய இன்னொரு மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா இருக்கிற ரொம்ப கம்மியான தீவனத்தையும், அதாவது காடுகள் வந்து வறட்சி ஏற்படும் போது அந்த காடுகளில் கிடைக்கிற ரொம்ப மிக குறைவான அந்த காய்ந்த சருகுகள் இலைகள், அதாவது மரங்களுடைய காய்ந்த சருகுகள் இலைகள் அதை கூட உண்டு வாழக்கூடியது. அப்புறம் மற்ற மாடுகள் இல்லாத இந்த மாடுகளுடைய மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னன்னா வனவிலங்குகளோட கோஇன்சிடென்ட்டா வாழக்கூடியது. மற்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யானையே இருந்தால் கூட இந்த ஏர்ட்ஸ் வந்து பக்கத்தில் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த மாட்டுக்கூட்டங்கள் வந்து பக்கத்தில் மேயும், அதை வந்து கரெக்டாக வந்து டேக்கல் பண்ணி மேயறதுக்கான தகவல் அமைப்பட்டிருக்குது.
1: இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட 4 இனங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக முதல்ல வந்து இந்த உம்பலாச்சேரி, காங்கேயம், புலிகுளம், அப்புறம் பர்கூர் மாட்டு இனங்கள். இது இல்லாமல் அங்கீகாரத்துக்காக காத்துட்டு இருக்கிற இனங்கள், அந்த இனங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆலம்பாடின்னு ஒரு இனம் இருக்குது. இந்த இன மாடுகள் வந்து இதுவும் நம்ம பர்கூர் மாடுகள் மாதிரி காடுகளில் வாழ்கிற மாடு தான். இது வந்து காவேரியினுடைய மேற்பகுதி, இது மேற்பகுதினா உங்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரி ஆறு பாயிற இடம், இது முக்கியவாசி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்குது. இங்கே வந்து வளர்க்கப்பட்ட மாடுகள் இந்த மாடுகள். இது வந்து முன்ன வந்து இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள் வந்து காவேரி இனம் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கப்பட்டிருக்குது. காவேரி பிரீட் ஆஃப் கேட்டில் கூட இந்த இனங்கள் அழைக்கப்பட்டிருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லாதனால இந்த இனத்தினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. அதனால் வந்து இது வந்து சரியான இனமாக யாரும் அங்கீகரிக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து முன்ன வந்து மேற்கொள்ளாமல் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகம் வந்து தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்து பக்கத்தில் அனுமந்தாபுரங்கிற இடத்துல இந்த ஆலம்பாடிக்கொசரமே வந்து ஒரு தனியான ஆராய்ச்சி மையத்தை ஏற்படுத்தி இதை வந்து தனி இனமாக அங்கீகரிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது. இதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு இது வருடம் அல்லது 2 வருடத்தில் வந்து இது ஒரு தனி இனமாக அங்கீகரிக்கப்படும். அதுக்கடுத்த இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம்

மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மாட்டினம். இந்த மாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் கொஞ்சம் குட்டையான இதாக இருக்கும். இந்த மாடுகள் வந்து அங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா நாட்டுக்குட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாட்டுக்குட்டை மாடுகளும் அதிக எண்ணிக்கையில் விழுப்புரம், காஞ்சிபுரம் அந்த கரகரை ஒட்டி மாவட்டங்களில் வந்து இருக்குது. அதனால் இதையும் ஒரு தனிய இனமாக அங்கீகரிக்கப்படுறதுக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவர்களுக்காக முயற்சிகளை எடுத்து வருது. இந்த மாடுகளினுடைய ஒரு மையக்கரு மந்தையும் வந்து காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் ஏற்படுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது.

0: பூங்குடி, நீ சொன்னது சரியாதான் போச்சு. அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மாடுகளே 54 இருக்கான். அதுல நம்ம பகுதிக்கு தகுந்த மாட்டு இனங்கள் எல்லாம் எது எது அப்படின்னு இவ்வளவு விளக்கமா புட்டு புட்டு வச்சிட்டாரே. நம்ம சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி கணபதி அவங்க.
1: காமாட்சி அக்கா, நீ கூட இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னில, கலப்பின மாடுதான் வச்சிருக்கேன், இதோட நாட்டு மாடும் வளர்க்கணும் அப்படின்னு. தீவனம் வேற நிறைய செலவாகுதுன்னு கூட சொன்ன தானே?
0: ஆமா.
1: உன்னோட கேள்விக்கு தெளிவா பதில் குடுக்கறாரு. இதோட கூடவே நாட்டு மாட்டு பாலுக்கு இப்பெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு, அதையும் சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோ.

0: மாடுகளை பத்தி குறிப்பா சொன்னீங்க, இந்த மாடுகளோட இயல்புகள் அதாவது அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தகவமைப்போட தான் வந்திருக்கு. இப்ப திருப்பூர், காங்கேயம், கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி காங்கேயம் இன மாடுகள் இருக்கு. இப்போ உம்பளாச்சேரி மாடு அப்படின்றப்போ நம்ம தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்க டெல்டா ஒட்டி இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் வேலை செய்யற மாதிரி ஒரு அமைப்போட இருக்கு. பர்கூர் அப்படின்றப்போ மலை சார்ந்த பகுதிக்கு வருது. புளியகுளம் வந்து குறிப்பாக இந்த சமவெளி பகுதிகளில், அதுவும் நம்ம இப்ப அதோட பயன்பாடம் வந்து முழுக்க முழுக்க இந்த ஜல்லிக்கட்டை நோக்கி வச்சு அமைச்சிருக்கிறோம். இப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து இப்போ நாட்டு மாடுகளை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திரும்ப ஆரம்பிக்கும் போது ஒரே நேரத்தில் நாட்டு மாடுகளுக்கு போறது நல்லதா, இல்ல நம்ம வச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரியான கலப்பின மாடுகளோட சேர்ந்து இந்த நாட்டு மாடுகளை வளர்க்க ஆரம்பிக்கிறது வந்து ஒரு சரியான திட்டமா இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதாவது எந்த தொழிலோ எந்த விவசாயமோ அல்லது கால்நடை வளர்ப்போ வந்து எடுத்த உடனே எல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்படுத்துறது வந்து அவ்வளோ ஒன்றும் சரியாக அமையாது. ஏன்னா இப்போ பாலுக்காக நம்ம வந்து கலப்பின மாடுகளை வளர்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து நம்ம அதை உடனே எல்லாமே நாட்டு மாடாக மாற்றணுன்னா என்ன விளைவுகள் ஏற்படும்னா பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிரும். பால் உற்பத்தி கம்மியாகும் போது வந்து பார்த்திங்கன்னா அதனால் பொருளாதார பலன் வந்து ரொம்ப குறைவாகும். அது வந்து மிக முக்கியமானது. அதே மாதிரி நாட்டு மாடுகள் இருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அதாவது பால், சாணம் அல்லது சிறுநீர் இதனுடைய சந்தை வேற, சாதாரணமாக நம்ம கலப்பின மாடுகள்லேருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களுடைய சந்தை வேற. இப்போ வந்து பால் எடுத்துட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக சாதா மாடுகளில் வந்து கலப்பின மாடுகள் ஜெர்சி கலப்பின மாடுகளோ அல்லது ஹோல்சியன் ஃபிரீசியன் கலப்பின மாடுகள்லையோ இருந்து பெறப்படும் பால் வந்து விவசாயிகளிடம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 35 to 45 rupees வரைக்கும் வந்து பெறப்படும். நாட்டு மாடுலேருந்து நீங்கள் வந்து பால்கள் உற்பத்தி செய்து விற்கும் போது அதனுடைய சந்தை மதிப்பு வந்து 80 rupees 100 rupees வரைக்கும் கிடைக்குது. அப்படிங்கிற போது இது ரெண்டும் வந்து மார்க்கெட்டில் வந்து அதாவது சந்தையில் வந்து நம்ம வந்து ரெண்டையும் ஈக்குவலாக வந்து பார்க்க முடியாது. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நாட்டு மாடுகளை வளர்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய தனி சந்தையை வந்து கண்டறிகிறது வந்து மிக முக்கியமானது. அப்புறம் இப்போ ஒரு விவசாயி சிறு விவசாயிகள் வந்து ஒரு 3 or 4 இப்படி வச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு 10-20 years முன்னாடி வரைக்கும் வந்து அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு நாட்டு மாடுகளை வச்சுருந்தாங்க. அதனால நாட்டு மாடுகளுக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு தனித்துவமான பயிற்சிகளோ இதோ வந்து மாட்டு பண்ணையாளர்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து மாடுகளை பயன்படுத்திருக்காங்க, அதுவும் அவங்களுடைய இளமை காலங்களில் வந்து இந்த நாட்டு மாடுகளை வச்சு தான் அவங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ விவசாயி வந்து நாட்டு மாட்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புனாங்கன்னா முதல்ல 1 or 2 அந்த பர்டிகுலர் அந்த இனத்துலேருந்து வாங்கி வச்சு அதை பராமரித்து அதனுடைய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு அப்புறமேட்டுக்கு வந்து அதனுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: சரிங்க சார். இப்போ நீங்கள் சொன்னாப்புல முதல்ல வந்து அதுக்கான சந்தை வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான அதுக்கான எண்ணிக்கைகளை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாதிரி வரும்பொழுது இப்போ நம்ம நாட்டினங்களை காண்டிலும் சில நாட்டின மாடுகள் வந்து நிறைய பால் கறக்குது. குறிப்பாக இந்த வடநாட்டிலேருந்து வரக்கூடிய சிந்தி, காங்கிரேஜ் இந்த மாதிரியான நிறைய மாட்டினங்கள் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. பொதுவாக இப்போ இந்த மாதிரியான புதிதாக பால்

0: பண்ணைக்காக அமைக்கக்கூடிய பண்ணைகளில் நாட்டினங்களை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வடநாட்டிலேருந்து கொண்டு வர இனங்களை காட்டிலும் நம்ம பகுதியில் இருக்க இனங்களே நம்ம பயன்படுத்தலாமா, எது சரியாக இருக்கும், அப்படி பயன்படுத்தலாம் இருந்தால் எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம், எந்த இனங்கள் வந்து எந்த பகுதிக்கு சரியாக இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: ஆக்சுவலாக மாட்டு இனங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னே பார்த்தோம். இந்த மாட்டு இனங்களையே வந்து நம்ம மூணு வகையாக பிரிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து பாலுக்கான மாட்டு இனங்கள், இன்னொன்று வந்து உழவுக்கான மாட்டு இனங்கள், இன்னொன்று ரெண்டும் சேர்ந்து செய்கிற மாட்டு இனங்கள். இது ஏன் வந்து இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகளினுடைய தேவையை பொறுத்து. இப்போ தென் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாட்டு இனங்களும் 50% மேலே இருக்கிற மாட்டு இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவுக்கான மாட்டு இனங்கள். ஏன்னா இங்கே வந்து விவசாயம் வந்து மிக செழிப்பாக இருந்துச்சு, விவசாய வேலைகளுக்கு தான் வந்து நமக்கு வந்து மாடுகள் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேர்வு செய்கிறதையே வந்து விவசாய வேலைகளுக்கு தேவையான மாடுகளாக வந்து தேர்வு செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பால் உற்பத்தி குறைவாக இருக்குது. அதே மாதிரி இருக்கிற மொத்த மாடுகள்லேயே 54 பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் வந்து பால் மாட்டினங்கள். இந்த மாட்டினங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கிந்திய, அதாவது குஜராத்தும் ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்தவை. ராஜஸ்தான் குஜராத் மாநிலங்கள் வந்து தென் தமிழ்நாடு அல்லது தமிழ்நாடோடு ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காலநிலை வேறுபாடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்மர் காலங்கள், அதாவது கோடை காலங்கள் வந்து அதனுடைய வெப்பநிலை வந்து 45 to 50 degrees வரைக்கும் போகும். அதே மாதிரி குளிர் காலங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 10 degrees வரைக்கும் போகும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தாங்கி வளர்ந்த மாடுகள் அந்த மாடுகள், அதை வந்து நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து வளர்த்துறோம். வளர்த்தும் போது மாடுகளுக்கு வந்து நல்ல இதுதான், ஒன்றும் நம்ம வந்து அதை வந்து கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பால் உற்பத்தி வந்து அதனுடைய பிரீடிங் ட்ராக்டில் எவ்வளோ கிடைக்குதோ அதை விட கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம். இப்போ வந்து ஆராய்ச்சி
0: அந்த எந்த ஊரில் பிறந்து எந்த ஊரில் இருந்துச்சோ அதை தாண்டி இங்கே வரும்போது கொஞ்சம் குறைதான் ஆரம்பிக்கும்.
1: ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக குறைவாக தான் கிடைக்குது. இப்போ இருக்கிற ஆராய்ச்சிகள் அதுதான் சொல்லுது, ரொம்ப குறைவாக தான், அதை விட கம்மியாக தான் கிடைக்குது அப்படிங்கிறது தான் சொல்லுது. அப்புறம் உங்களுக்கு மாடுகளுடைய அங்கேருந்து நம்ம மாடுகளை வாங்கிட்டு வரும்போது அதனுடைய செலவுகள் மற்ற இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பால் உற்பத்தி வந்து அதனுடைய தீவன உட்கொள்றதோட நேரடியாக தொடர்புள்ளது. தீவன தேவைகளும் வந்து அந்த மாடுகளுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற நாட்டு மாடு காங்கேய மாட்டினுடைய பெண் மாட்டினுடைய தேவையான பசுந்தீவனத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 கிலோ தேவைப்படுது அப்படின்னா, 20 to 25 கிலோ தேவைப்படுதுன்னா, இதே பால் உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாடு ஒரு கிர் மாடினுடைய தீவன தேவை பார்த்தீங்கன்னா 30 to 35 கிலோ அளவுக்கு தேவைப்படும் பசுந்தீவனத்தையே வச்சு மொத்தமாக மெயின்டைன் பண்ணும்போது.
0: சரிங்க சார், இப்போ பொதுவாக நாட்டு மாட்டு இனம் அப்படின்னு நம்ம வரும்பொழுது என்னதுன்னா, அந்த தீவன மேலாண்மை மேலே நமக்கு ஒரு சின்ன அசட்டாக இருக்குது. இப்போ நம்மகிட்ட இருக்க கறவை மாடுகளுக்கு நமக்கு ஓரளவுக்கு தீவன மேலாண்மை தெரியும், எல்லாம் செஞ்சிடறோம். நாட்டு மாடுகள் வளர்த்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னா கூட அதற்கான சரியான தீவன மேலாண்மை நமக்கு தெரியுது இல்லை. நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் தீவன மேலாண்மை எந்த அளவுக்கு அவசியமானது அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: தீவனம் மேலாண்மை வந்து நம்ம நாட்டு மாட்டு இனங்கள் வந்து நம்ம இடத்துல இருக்கிற தீவனத்தையே வந்து நல்ல சத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் பெற்றவை. அதனால் இப்போ காங்கையம் மாடை எடுத்துட்டிங்கன்னா கூட காங்கையம் ஏரியாவில் அதனுடைய பிறப்படுதல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்காடுன்னு சொல்லிட்டு ஒரு மேய்ச்சல் தரைகள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை புல்னு ஒரு புல் இருக்குது, அந்த புல்லை வச்சே கூட மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் வந்து இப்போ பருவர் மாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன், ஜீரோ இன்புட் சிஸ்டம், அவங்க வந்து தீவனம்னு வந்து எதுவுமே கொடுக்கறதில்ல. காலையில் மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க, ஈவினிங் வந்து அது மேய்ச்சிட்டு திரும்பிடுது. அது கூட ஆட்கள் போகிறாங்க, ஏன்னா மாடுகளை வந்து திருப்பி இது கொண்டு வரணும், அது வழி தெரியாமல், ஏன்னா காடு வந்து மிகப்பெரிய காடு, அதில் வந்து வழி தெரியாமல் அது வேறு பக்கங்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம். அதனால் இங்கே இருக்கிற இனங்கள் இப்போது நம்ம நெல் வயல்லேருந்து கிடைக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர்ஸ், அதாவது உதிரியான வைக்கோல், அப்புறம் நெல் வயல்களில் வரப்புகள் இருக்கக்கூடிய பொருட்கள், இதை மட்டுமே மேய்ஞ்சி வாழக்கூடியது முளைச்சேரி மாட்டேனும் புளிக்குளம் மாட்டேனும் அது மாதிரி தாங்க. உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ஓரத்தில் இருக்கிற பொருட்களையே மேய்ஞ்சி இது பண்ணுறது, இதுக்குன்னு வந்து தனியாக வந்து உங்களுக்கு தீவனங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் இன்டென்சிவ் சிஸ்டத்தில் வச்சு மேனேஜ் பண்ணும்போது இதனுடைய தீவன தேவையும் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் அது கலப்பின மாடுகளையோ அல்லது பால் உற்பத்திக்கு அதிகமான வடநாட்டு மாட்டினங்களையோ தேர்ந்தெடுக்கும் போது அது கொஞ்சம் தீவன தேவை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பால் உற்பத்தி இருக்கும்.
0: சரி சார், ரெண்டாவது நமக்கு ஒரு இன்னொரு பொது என்ன அப்படின்னா, நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணம், அது உண்மையும் கூட. ஆனால் அது மட்டுமே போதுமா, நம்ம வந்து வேற எந்த நோய் மேலாண்மை யுக்திகளையும் கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லையா?
1: நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மை யுக்திகள் வந்து கடைபிடிக்கிறதுக்கான தேவைகள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி ஒரு நோயே வந்தால் கூட அந்த நோயினுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்பிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப கம்மி. கோமாரி நோய், மற்றபடிக்கு கால் சப்பை, அது மாதிரி நோய்கள்லாம் வரும்போது வந்து நாட்டு மாடுகள் வந்து நல்லா தாங்கி அதனுடைய எதிர்ப்பு சக்தியை காட்டக்கூடிய மாடுகள். கலப்பின மாடுகளோட கம்பேர் பண்ணும்போது வந்து நோய் மேலாண்மை வந்து நாட்டு மாடுகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா நாட்டு மாடுகள் வந்து இங்கே இருக்கிற மாடுகள் வந்து உழவுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடுகள்னால அதனுடைய கன்ஃபர்மேஷனே ரொம்ப ஸ்டடியாக இருக்கும். அதனால் நோய் வந்து தாக்கம் வந்து ரொம்ப குறைவு.
0: சரிங்க சார், இன்னொரு இதில் முக்கியமான விஷயம், இப்போ நம்ம அந்த நாட்டு இனங்களை பற்றி பேசும்போது இதை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அப்படிங்கிறது அறிவியல் நிலையங்களோட இல்லை பல்கலைக்கழகங்களோட பணி மட்டும் இல்லை, எல்லாரோட பணியாகவும் இருக்குது.

0: என்னன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த இன தூய்மையை பராமரிக்கிறதுல போதுமான அளவுக்கு ஒரு கவனம் இருக்கிறது இல்லை. அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான சில சமயம் நம்ம முடிவெடுக்கிற மாதிரியான இருக்கு. ஆனா இந்த இன தூய்மையை பாதுகாக்கிறதுல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இனத்தூய்மை மிக முக்கியமானது. ஏன்னா நாட்டு மாடுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு வந்து இனத்தூய்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட கலப்பு வந்து முக்கியமானது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாட்டினங்களுக்கும் வந்து அரசாங்கமே வந்து நமக்கு வந்து இது கொடுக்குது, உறைவிந்து குச்சிகளை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எந்தெந்த இன ப்ரீடிங் ட்ராக்டில் இருக்கிறீங்களோ, இப்போ காங்கேய மாட்டினுடைய ப்ரீடிங் ட்ராக்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற கால்நடை மருந்தகங்களில் வந்து கால்நடை காங்கேய மாட்டினுடைய உறைவிந்து குச்சிகள் வந்து இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுக்கு வந்து காலை கிடைக்கல, உங்களுக்கு சரியான வந்து மேல் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை உபயோகப்படுத்தி உங்களுடைய இனத்தூய்மை வந்து பாதுகாத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரீடிங் ட்ராக்ல, அதாவது மாடுகள் வளர்க்கப்படும் பகுதிகளிலையும் இருக்கிற கால்நடை மருந்தகங்கள்லையும் அதனுடைய உறைவேந்து குச்சிகள் இருக்குது. நீங்கள் அதை வந்து அந்தந்த கால்நடை மருந்தவர்கள் அணுகி உங்களுக்கு தேவையான உறைவேந்து குச்சிகளை உபயோகப்படுத்தி இது பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு இடங்களில் வந்து உறைவிந்து குச்சிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கால்நடை மருத்துவர் அணுகினீங்கன்னா ஒரு மாதம் அல்லது 2 மாத இடைவெளியில் வந்து அவர் வந்து உறைவிந்து குச்சிகளை வந்து தரவிச்சு உங்களுக்கு வந்து கலப்பணம் செய்யறதுக்கான ஆவணங்களை செய்வார்.
0: சரிங்க சார். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற முக்கியமான இந்த நாட்டு மாட்டு இனங்களை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளோட பொருளாதாரத்தையும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர முடியுது. நீங்கள் சொல்லும் பொழுது விவசாயிகள் அது ஒரு வாய்ப்பாக எடுத்து ஒரே நேரத்தில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடுகளை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வேலைகளுக்கும் சரி வயல்களுக்கும் சரி அவங்களோட பொருளாதாரத்துக்கும் சரி ஒரு நல்ல பொருளாக ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக செய்யும் பொழுது அதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக அவங்க செய்ய முடியும். நம்மளோட பாரம்பரிய ரகங்களான காங்கேயமாக இருக்கட்டும், உம்பளச்சேரியாக இருக்கட்டும், புளியகுளமாக இருக்கட்டும், பர்கூர் மாட்டு இனங்களாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம சரியான முறையில் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம இப்போ செஞ்சிட்ருக்க வேளாண்மை தொழில்நுட்பத்தோடு இதையும் சேர்ந்து நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு வெற்றி கிடைக்கும். அதற்கான நிறைய நல்ல தகவல்களை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றி.
1: நன்றி.

0: பூங்குடி, உன்னை பார்த்த நேரத்துல நல்ல செய்தி கிடைச்சது. நானும் வாங்க போறேன், புலிக்குள நாட்டு மாடுதான்.
1: பாட்டுலாம் கலக்குது காமாட்சியக்கா, நீ வேற லெவல்.
0: ஆமா, நாம மாடு வாங்கறதே நாலு காசு பாக்கத்தான்.
1: அது வேணும்னா உண்மத்தே.
0: அதுலயும் நாட்டு மாட்டுக்கு ரொம்ப மெனக்கட தேவையில்ல, தீவனமும் குறைவு, முக்கியமா நோய் எதிர்ப்பு சக்தி கலப்பின மாட்டை விடவே கூடுதலா இருக்குதே. இது போதாதா பூங்குடி?
1: காமாட்சியக்கா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். எனக்கு ஒரு டவுட்.
0: என்னது?
1: நீ எப்ப நாட்டு மாடு வாங்க போற? எங்க வாங்க போற?
0: இருக்கவே இருக்குதே பக்கத்துல மணப்பார சந்தை, அதுலதான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல வாங்கிருவேன். இருந்தாலும் எனக்கு அப்பப்ப சந்தேகம் வரும் பூங்குடி.
1: சந்தேகம் வந்தா என்ன? சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியரும் தலைவருமாகிய முனைவர் பி கணபதி சார் இருக்கிறாருல்ல, அவர்கிட்ட கேளு.
0: போன் நம்பர் தெரியாது பூங்குடி.
1: சொல்றேன், குறிச்சு வச்சுக்க. அதுக்கு முன்னாடி பேப்பரை எடுக்கா வேகமா.
0: எடுத்துறேன், சொல்லு பூங்குடி.
1: சொல்லட்டுமா? 95 66 69 22 27 இங்க சொல்லு பாக்கலாம்.
0: 95 66 69 22 27 சரியா பூங்குடி?
1: ஓகே ஓகே, கப்புன்னு புடிச்சுக்கிட்ட போ.

நிகழ்ச்சியில் இனி கால்நடை வளர்ப்புரி. தற்போது கறவை மாடுகள் அதிக வெப்பநிலை காரணமாக அயற்சிக்கு ஆளாகின்றன. இதன் காரணமாக கறவை மாடுகளின் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவு குறைவாக இருக்கும். இதனால் விற்பனை செய்யப்படும் பாலுக்கு விலை குறைவாக கிடைக்கும். சாதாரண பராமரிப்பு முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் இதற்கு

0: எளிதாக தீர்வு காண முடியும். வெயில் நேரங்களில் கால்நடைகளை மேயவிடக்கூடாது. குளிர்ந்த நேரங்களில் கறவை மாடுகளுக்கு போதுமான அளவு அடர்த்தீவனம் கொடுக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால் உற்பத்திக்கு 100 கிராம் அளவு மாவுச்சத்து பொருட்களான மக்காச்சோளம், கம்பு, சோளம் போன்ற தானியங்களை அரைத்து கலப்பு தீவனத்துடன் கலந்து கொடுப்பதால் பாலில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவை அதிகரிக்க முடியும். நாள் முழுவதும் நல்ல தரமான குடிநீர் கிடைக்குமாறு செய்ய வேண்டும். வெயில் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளிக்கலாம். மேலும் குறைந்த காற்றோட்டமுள்ள அஸ்பட்டாஸ் அட்டை வீடுகளில் கால்நடைகளை வெயில் நேரங்களில் கட்டுவதை விட நல்ல காற்றோட்டமுள்ள மர நிழலில் கட்டுவது வெயிலினால் ஏற்படும் அயர்ச்சியை குறைக்க உதவும். கோழியின நோய் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு ஆய்வகத்தில் கடந்த வாரம் ஆய்வு செய்யப்பட்ட இறந்த கோழிகள் பெரும்பாலும் ஈ கோழை மற்றும் வெள்ளை கழிச்சல் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே கோழி பண்ணையாளர்கள் தகுந்த உயிர் எதிர் மருந்துகளை அளிக்குமாறும், தடுப்பூசி செலுத்துதல், தண்ணீரில் கிருமி நாசினி தெளித்தல் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி தகுந்த சிகிச்சை மற்றும் தீவிர உயிர் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றுமாறு நாமக்கல் கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தொழில்நுட்ப அலுவலர் தெரிவிக்கின்றார். திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 23ஆம் தேதி லாபகரமான ஆடு வளர்ப்பு குறித்த ஒரு நாள் கட்டண பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாய். விருப்பமுள்ள கால்நடை வளர்ப்போர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்புக்கு 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715. மீண்டும் ஒருமுறை 0431 என்ற முன் இணைப்போடு 23 31 715 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும்.

0: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி, நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் புனிதராஜ். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க வரும் 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 136வது முறையாக வரும் 26ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் தாம் உரையாற்ற வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை வரும் 24ஆம் தேதிக்குள் நமோ செயலி mygov.in 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் 100 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனை உள்ளிட்ட 6 தொழிலாளர் காப்பீட்டு சுகாதார திட்டங்களை மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நாளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் 668 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மருத்துவ திட்டங்கள் மூலம் 53 லட்சம் பேர் பயன்பெறுவர். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஸ்பெயின், பெல்ஜியம், பின்லாந்து நாடுகளுக்கு நாளை அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். 5 நாள் பயணத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். நாட்டில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் நீடித்த எதிர்காலத்தை உறுதி செய்யவும் மரம் நடுவது மிகவும் அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளவில் ஏற்பட்டுள்ள புவி வெப்பமயமாதலை சமாளிக்க பல்வேறு முக்கிய முன்முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். தேசிய நீர்வளத்துறை மாநாடு புதுடெல்லியில் நாளை நடைபெறுகிறது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் அனைத்து மாநில நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்று நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளனா்.

முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் சென்னை பெரம்பூரில் நாளை பங்கேற்கிறார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் பெரம்பூர் பெருநகர போக்குவரத்துக் கழக பணிமனையையும் ஆய்வு செய்ய உள்ளார். பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அத்தொகுதி மக்களின் கோரிக்கைகளை பெறும் வகையில் புதிய அலைபேசி செயலியையும் நாளை அறிமுகம் செய்கிறார். தமிழ்நாட்டில் துறை வாரியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்க பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிக்கூடங்களில் 100 மீட்டர் சுற்றளவிற்கு எந்தவித புகையிலைப் பொருட்களும் விற்பனை செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் உடலை தமிழகம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரி சேலம் மாவட்ட காவல்துறை துணைத் தலைவர் சந்தோஷ் அதிமானி வியட்நாம் சென்றடைந்தார். தமிழகத்தில் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் ஆகிய ஆயுஷ் படிப்புகளுக்கு நாளை முதல் மாணாக்கர் சேர்க்கை தொடங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூருவில் முழு அரசு மரியாதையுடன் இன்று தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தங்கும் விடுதி அறைகளின் கட்டணம் நாளை முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற தகுதி வாய்ந்த ஊராட்சிகள் வரும் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் வரும் 15ஆம் தேதி தொடங்குகின்றன. முதல் அரையிறுதியில் பிரான்ஸ் ஸ்பெயினையும், 16ஆம் தேதி நடைபெறும் மற்றொரு அரையிறுதியில் அர்ஜென்டினா இங்கிலாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சவ்ரோ இத்தாலியின் ஜானிக் சின்னரை இன்று இரவு எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேயர்களே, அடுத்து நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவாஞ்சலி. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:15.
1: ஆகாஷ்வாணி. நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்கலாம். புகழ்பெற்ற மூத்த பின்னணி பாடகி திருமதி எஸ் ஜானகி அவர்கள் நேற்று கர்நாடக மாநிலம் மைசூரில் 88 வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய தென்னிந்திய மொழிகளிலும் இந்தி மொழியிலும் ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடி இசை உலகில் அழியாத முத்திரையை பதித்தவர். 4 முறை இந்திய அரசின் உயரிய தேசிய திரைப்பட விருதை பெற்றதுடன் பல மாநில அரசுகளின் திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். அவர்களின் மறைவு குறித்து திரைப்பட இசையமைப்பாளர் ரமேஷ் விநாயகம் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: சங்கீத குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு என்னை மிகவும் பாதித்திருக்கிறது. என்னால் சொல்ல ஒண்ணா துயரத்தை நான் அடைந்திருக்கிறேன். பலருக்கு தெரியாது, என்னுடைய முதல் படம் 1989 தெலுங்கு மொழியில் நான் இசையமைத்தேன். என்னுடைய முதல் திரை இசை பாடலை பாடியதே ஜானகி அம்மாதான். இந்த உலகத்திலே என் வாழ்க்கையில் நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த

0: அன்பை தவிர வேறு இல்லாத உள்ளம் என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களை போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால், அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், இந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
1: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த, என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமா இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களா, அது வந்து ஒரு சோகம் இழையோடுற பாடலோ இல்ல துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்ல ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ, எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100%, அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200%. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி, அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனே தேவா ஆஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என் வெண்ணெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ண கோயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. சமீபத்துல கூட ஏ ஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்ல நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை

0: மார்கழி திங்கள் அல்லவா முதல்வனே, இந்த மாதிரி பாட்டு அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரல்ல வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரல்ல வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ், அந்த பாவம், அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலா வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட. ஏன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்சு அவங்கள்ட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்ஜி சார் வயலின் வாசிச்சு ஆபோஹி தோடி இந்த ரெண்டு ராகத்துலேயும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீரா பஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மாயின்டிக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசைப்பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரிதான். நம்ம எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை. ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாச சேவை அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளா பாடலன்னா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பானியன் மாதிரி இவ்வளோலாம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி சிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்கற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாம எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும் போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனா பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல காலம் பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோல அவங்களுடைய ஃபைனல்ஸ்ல அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு அந்த ரோஜாவை தாளட்டுன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகும் சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. எஸ் ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்க கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஓம் சாந்தி.

0: தனது இனிமையான தனித்துவமான குரலாலும் எண்ணற்ற மனதை வருடும் பாடல்களாலும் இசை ரசிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் இதயங்களிலும் என்றும் நிலைத்து நிற்பார். அவருடைய மறைவு இந்திய திரையிசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள். படைப்பு சென்னை ஆகாஷ்வாணி.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

நேரம் 8:18. அமைதியான இரவு, அழகான பாடல்கள். ரேடியோவிற்கு முன்னால் காதுகளை கூர்மையாக்கி நமக்கு பிடித்த பாடலை டைரியின் பக்கங்களில் எழுதி வைத்த அந்த வசந்த கால நினைவிருக்கின்றதா? பழைய நினைவுகளோடு ஒரு சுகமான பயணம் போகலாம். அனைவரும் வாருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நான் உங்கள் மனதின் தோழன் ஆர்ஜி பழமலை.

0: இரவு இசை இனிமேல 80-90களின் என்றும் பசுமையான நினைவுகளோடு அந்த காலகட்ட பாடல்களை வந்து நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
1: சுழி 4-3-1-246-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில் அறிமுகமாகும் புதிய நேயர்கள் சுழி 4-3-1-240-102-1 அப்படிங்கிற எண்ணத்தொட்டு வரலாம். இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்
0: இரவு இசை இனிமை.

0: என்றும் பசுமையான என்பது தொண்ணூறுகளின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமேல கலைஞன் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாட்டு கே ஜே யேசுதாஸ் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களோட காம்பினேஷன்ல நல்ல பாடல்,
1: ரொம்ப இனிமையான பாடல். அப்படி கேட்கும் போதே நம்மளோட மனசுக்கு வரும், ஆமா அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பாடல். இப்ப இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம மனசை கவர்ற பாடல் என்ன பாடலா இருக்கும், யார் பேச போறாங்க கேட்போம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: பாலசமுத்திரத்திலிருந்து தங்கவேல்.
2: தங்கவேல் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு சார்.
2: சரிங்க சார், என்ன திரைப்படம் என்ன பாடல் வேணும் சார்?
3: குணாவில இருந்து கண்மணி அந்த பாட்டு போடுங்க சார்.
2: சரிங்க சார், போட்டுடலாம்.
3: சரி சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
2: எல்லாரும் நல்லா இருக்கும் சார்.
3: சரி சார், சரி சார்,
1: நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு உங்களுக்கான பாடல்.
3: நன்றி சார்.
4: கண்மணி அன்போட காதலன் நான், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
5: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: உனக்கு புரியுமா?
1: ஒரு இனிமையான பாடல் கண்டிப்பாங்க. இளையராஜா இசையில பாலி அவர்களுடைய பாடல் அடிகள்ல அற்புதமான ஒரு பாடல். அதுலயும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா கமலஹாசன் எஸ் ஜானகி. அதான் இந்த காம்போ தான் இன்னும் சிறப்பு.
0: ஆமா, அதாவது பாத்தீங்கன்னாக்கா எஸ் ஜானகி அவர்கள் கமலஹாசனோட இரண்டு திரைப்படங்களுக்காக தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க. ஒன்னு 16 வயதில் நிலை வர செந்தூர பூவை பாடல், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே போல தேவர் மகன் திரைப்படத்துல இஞ்சி இடுபழகா அந்த பாடலுக்காகவும் வந்து தேசிய விருது வாங்கியிருக்காங்க.
1: அருமை, அந்த வகையில சூப்பரான ஒரு பாடலை கேட்டோம். இரவு இசை இனிமையில திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல அடுத்ததா நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர்.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம். பஞ்சகுளம் இலங்கை பேசுறேன் சார்.
2: சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கா?
2: எல்லாரும் நல்லா இருக்கும் சார். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
3: மன்மாசில இருந்து முட்டு வச்ச மல்லிகை முட்டு குத்து இருக்க வைக்கிறது இந்த பாட்டு வந்து சார். ஜானகம் இறந்தனால நீங்க எல்லாருக்கும்
2: அவருடைய நினைவாக நாம இந்த பாடலை.
3: ஆமா சார், ஆமா சார்,
2: உங்களுக்காக கொடுத்துடலாம் சார். நன்றி, இணைப்புக்கு வந்தது நன்றி.
3: நன்றி சார், நன்றி.

0: 8:36 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை.
1: பார்த்தீங்கன்னாக்கா மண்வாசனை திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். அப்படியே மண்வாசனை கிராமத்துக்கே நம்மளை கூட்டி போகிற மாதிரி ஒரு பாடல் தான். பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களுமே ரொம்ப குறும்புக்காரவங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா பட மேடை நிகழ்ச்சிகளில் பார்க்க முடியும்,
0: நிறைய கிண்டல் பண்ணுவார், அவங்களுக்கு அவருக்கு ஈடு கொடுப்பாங்க. ஆமாம்
1: ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கும்போது முகபாவனையில அவ்வளவு காமிக்க மாட்டாங்க, ஆனா பாத்தீங்கன்னாக்க அவங்க ரொம்பவே குறும்பானவங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, எப்பொழுதுமே வந்து பாடல் பதிவின் போது எஸ்பிபி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரா, எஸ் ஜானகி அவர்கள் எப்பொழுதுமே கையில நீங்க ஒரு ஒரு குறிப்பு மாதிரி வச்சிருப்பாங்க, குறிப்பு புத்தகம் மாதிரி வச்சிருப்பாங்க பாடல்,
0: திருக்குறள் புக் மாதிரி இருக்கும்.
1: ஆமா, அந்த இதை எப்பொழுதுமே அவங்க வந்து பாடல் பதிவின் போது வச்சிருப்பாங்களா, கையில ஒரு கர்ச்சிப்பும் வச்சிருப்பாங்களாம். அந்த பாடல் பதிவும் போது அவங்களுக்கு என்ன ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த புக்கை பார்த்து பாடல் பாடுவாங்க.

0: ஆனா என்ன அப்படின்னாக்க, எஸ்பிபி அவர்கள் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த கர்ஷிப்பை டக்குன்னு வந்து பிடிங்கிட்டு போறாங்களாம். அவங்க வந்து சில சமயத்துல வந்து ரொம்ப கோபமா வந்து பேனாவை தூக்கி போடுறது இந்த மாதிரி எல்லாம் நான் செய்யறது உண்டு
1: நிறைய குறும்புகள்
0: செய்வாங்க. ஆமா, சுப்பிரமணி இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு எஸ்பிபி அவர்கள் ஒரு முறை வந்து பதிவிட்டு இருக்காரு.
2: நிறைய பேசலாம். இப்போ இரவு இசை இனிமையில நம்ம கூட ஒரு நேயர் காத்திருக்காங்க. வருக வணக்கம். வருக வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, இணைப்புல இருக்கீங்களா?
3: ஹலோ. ஆ, இருக்கிறேன்.
0: யார் இருந்து?
3: இந்த சாத்தனூர்ல இருந்து சங்கர் நகர்ல ராணின்னு பேசுறேன்.
1: சரிம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
1: எல்லாரும் நலமோட இருக்கோம்மா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
3: குதிரை

0: ஓட இருக்கோமா. என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணுமா?
1: உதிரி பூக்கள்ல இருந்து போடுங்க, ஏதாவது ஒரு படம் பாட்டு.
0: அப்படிங்களா, சரிம்மா கொடுத்துடலாம். இணைப்புகளை வந்தமைக்கு நன்றிம்மா.
1: ரொம்ப நன்றி.

0: பாடகி எப்படி ஒரு தலைமுறையோட நினைவாக மாற முடியும் அப்படின்றதுக்கு எஸ் ஜானகி அம்மா தான் ஒரு சிறந்த காட்டு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் புதிய ரசிகர்களை கூட ஈர்த்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். அனிருத் இசை வரைக்கும் அவர்
1: அவங்க பாடி இருக்கிறாங்க. இன்றைய தான் சொல்கிறேன், இப்போ உள்ள இளைஞர்கள் கூட ரசிக்கக்கூடிய ஒரு பாடகி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்,
2: ஹலோ
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் சேப்பில வந்து ஜெயராம் பேசுறேன்.
3: சரிங்க சார், என்ன திரைப்படம் என்ன பாடல் வேணும் சார்?
2: சார் படம் வந்து அரண்மனை கிளி.
3: சரிங்க சார,
2: பாடல் வந்து வான்மதி வான்மதி நம்ம ஜானகி அம்மா கொடுத்தாங்க, அருமையான பாடல். இன்னைக்கு ஒரு பயங்கரமான இன்னைக்கு அவங்க இறந்தாலும் ஒரு ஈடு இணைத்த மாதிரி ஆகிப்போச்சு.
3: ஆமா சார், உண்மையாலுமே இப்போ ஒரு
2: அவங்க குரலே வந்து ஒரு காந்த குரல் மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ஜானகி அம்மா குரல் வந்து.
3: சரிங்க சார்,
2: அவங்க இந்த பக்தி பாடல்லாம் எத்தனையோ பாடல்லாம் கேட்க வந்து இன்னைக்கு ஒரு 2026 வந்து என்னமோ தெரியல, முக்கியமான பாடல்கள் இல்லாம ஒன்னா போயிட்டா இருக்கு, என்னமோ தெரியல. சரிங்க சரிங்க,
3: பாட்டு போடுங்க. இணைப்புல வந்தமைக்கு நன்றி சார், பாடல் போட்டுருலாம்.
2: ஆ சரி சார்.

0: ரொம்ப அருமையான பாடல் இல்லை.
1: ஆமா, ஒரு
0: இளையராஜா இசையில கண்ணதாசனுடைய பாடல் அடிகள்ல அம்மா பாடின பாடல்.
1: ஆமா, உதிரி பூக்கள் திரைப்படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடலை கேட்டால், அதாவது ஒரு தாயோட ஒரு தவிப்பு, அப்படி அதை கேட்கும்போதே ஒவ்வொரு அம்மாவுக்கும் வந்து அப்படி லயிச்சு போயிடுவாங்க இல்லையா.
0: புதுமைப்பித்தனோட சிற்றன்னை அப்படிங்கிற ஒரு சிறுகதையை மூலமா வச்சு எடுத்த படம்,
1: சிறப்பு. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு

0: அருமையான பாடல். அதாவது வாலியவர்களுடைய பாடல் அடிகளில், இளையராஜா இசையில் அரண்மனை கிளி படத்தில் பாடின பாடல், ஜானகியம்மா பாடின பாடல். இந்த படத்தில் வந்து 9 பாடல்கள், ஒன்பதுமே வந்து ஹிட்,
1: ஹிட். ஆமா,
0: எல்லா பா அதாவது
1: சூப்பர் டூப்பர் ஹிட்
0: ஆமாம்,
1: அப்படின்னு சொல்லலாம்.
0: பாடல்களால் பேர் போன படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
1: நிச்சயமா
0: அந்த மாதிரியான ஒரு படம்.
1: அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இளையராஜா இசையில் ஜானகம்மா பாடிய பாடல்கள் தமிழ் ரசிகர்களோட மனசில் என்றைக்குமே நிலைச்சிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஒரு கதையை சொல்கிறது மாதிரி, அவரோட குரல் அப்படி நம்மளை வேறொரு உலகத்துக்கே அழைச்சி சென்றோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இசைக்கு மொழி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு உதாரணமே நம்ம ஜானகம்மா தான். ஏன்னா எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழியோட உணர்வை அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து தெலுங்கு தான் அவங்களோட தாய்மொழி அப்படின்னாலுமே, தமிழ்ல பாத்தீங்களா அவங்களோட உச்சரிப்பு இருக்கு பாத்தீங்களா, சிறப்பு
0: சொன்னோம் அந்த மாதிரி. சரி, இப்ப அடுத்த பாடல் யார் கேட்க போறாங்க, என்ன பாடல்?
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
3: நல்லது சார். என்ன திரைப்படம்?
2: இன்றி நாளை நான் பற்றி ஜாதகம்மா பாடிய பாடல், பொன்பான மைய தெரியும் இனிமே மழை பெய்யாது, அதனாலதான் அந்த பாடல்.
0: ஏன் மழை பெய்யாதுன்னு இப்படி சொல்றீங்க? அந்த குரல் என்றைக்குமே இந்த காற்றுல கலந்துதாங்கய்யா இருக்கும். சரிங்கய்யா, சரிங்கய்யா, சரிங்கய்யா. நீங்க கேட்ட ஒரு அற்புதமான பாடல், கேட்கலாம்.
2: சார்

0: அதாவது நிச்ச மழையில் நனைஞ்சோமோ இல்லையோ, அம்மா அவர்களோட இசை மழையில் நிச்சயமாக எல்லாருமே நனைஞ்சிருப்போம் இந்த நேரத்தில்.
1: கண்டிப்பாக இளையராஜா இசையில் ஜானகி அம்மா பாடின ஒரு அற்புதமான பாட்டு இன்று நீ நாளை நான் படத்துலேருந்து. இதே படத்தில் மொட்டு விட்ட முல்லைக்கொடி, அதுவும்
0: ஆமாம், அது ஒரு
1: நல்லாயிருக்கும்.
0: அற்புதமான பாடல் தான்.
1: ஜானகி அம்மாவும் எஸ்பி சைலஜா அம்மாவும் பாடியிருப்பாங்க. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்குறாரு, வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: நான் 2015க்கு அப்புறம் இன்னைக்கு தான் சார் மீண்டும் வெளிப்படுத்த வந்திருக்கேன்.
3: ஆஹா, மிக அருமையான ஒரு விஷயம். என்ன திரைப்படம், என்ன பாடல் வேணும் சார்?
2: ஜோடி படத்திலிருந்து ஜானகி அம்மா பாடல் ஒரு பாடல் சார். எங்க பேத்தி நிலாவுக்காக விழுதுறப்ப மாதிரி கேட்டுக் கொள்கிறேன்.
1: நன்றிங்க.
3: நன்றிங்க. இணைப்புக்கு வந்தமைக்கு
2: நன்றிங்க.

0: நேயர்களே, இனிய ராகத்தினை தொடர்ந்து நமது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலம் கடந்த காவிய கானங்களின் அணிவகுப்பா ஞாபகவர்தி நிகழ்ச்சியை காத்திட்டு நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக தெரிவிக்க 938-546-1021.
1: சுற்றலில் மிதத்து வரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: இதுவரை வான்மேகங்கள் பொழிந்த கனமழையில் நனைந்திருந்தோம். இனிய ராகத்தில்
1: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1.
0: நேர்கள், இன்னும் சில நொடிகளில் ரவி வாசரிய அகில பாரத சங்கீத சபா குமார் பர்துர் அவர்களின் வாய்ப்பாட்டு கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக